நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 26 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 31 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. மதியில் 720 கிலோஹர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 45 நொடி.

0: குரல் அமுதம் கேட்கலாம்.
1: நலத்தின் கண்ணாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண்ணையப்படும்.
2: ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு கலக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்குடியில் பிறந்தவன்தானா என ஐயப்பட நேரிடும். குறள் எண் 958 அதிகாரம் குடிமை.
1: நலத்தின் கண்ணாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண்ணையப்படும்.
2: ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு கலக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்குடியில் பிறந்தவன்தானா என ஐயப்பட நேரிடும். குறள் எண் 958 அதிகாரம் குடிமை.
0: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம். மதியில் 7:20 கிலோ ஹெர்ட்ஸில் காலை 10:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி யசோதா பூமியில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் 2026 தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி மற்ற நிகழ்ச்சிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் திரை இசை, தொடர்ந்து தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி. 7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா. 8 மணிக்கு இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கு

கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8-5 நகர்வலம், சுகாதாரமும் பாதுகாப்பும். கோஸ்வாமிநாதன் அவர்கள், மன்னிக்கவும், கே. பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 8:10 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

கலை 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். 8:45 திரைகாணம், 9 அரங்கிசை, லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை, திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் மது அவர்களின் வீண இசை, பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவினி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும் உரை வழங்குபவர் பேராசிரியை உம்மு ஜாஸ்மின் அவர்கள். அடுத்து கருவுறுதலில் உள்ள சவால்கள் குறித்து உரை வழங்குகிறார் மருத்துவர் கல்பனா அவர்கள். 2:15 திரைகாணம்.

பிற்பகல் 2:55 வானிலை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். அடுத்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 சியர் ஃபார் பாரத், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 திரைகாணம், 9:30 நாடக மலர், உயிரின் உறவே நாடகம் எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 10:00 காற்றோடு கலந்திடவா. நூற்றொன்று புள்ளி நான்கு எஃப்எம் ரெயின்போவில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:25 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போர, 10:02 கெட் செட்கோ, 11:02 பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவனி திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே.

ஒரு மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:00 ஹலோ டாக்டர். உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சென்னை மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:00 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ்.

9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 11:10 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. திடாம்பி லக்ஷ்மிகாந்த் அவர்களின் உரை. 12 மணிக்கு திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம். நாட்டுப்புற கலைகள், டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் உரை. இந்நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3 மணிக்கு திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், பர்த் அனிவர்சரி ஆஃப் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, உரை வழங்குபவர் டி வசுந்தரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதிக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் பாட்டு பாடுபவர் எஸ் சித்தார்த், த ரெசிபி ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஏ அத்வைதா வழங்கும் உரை, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். இதுவரை நிகழ்ச்சிகள் கேட்டர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை

0: எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுரநீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை குரலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குரட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குரல். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை. வழிபாடு. முதலில் உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்வது காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 31 நாள் வியாழக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் கேட்கும் முன்,
1: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி காண்போம். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகிறது. தாக்கத்தின் அறிகுறியாக இலைகள் நீலவாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த ஃபைப்ரினில் 80% WG, 20-25 கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும். தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீய்ந்த மாதிரி காட்சியளிக்கும். மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த அதிக அளவில் தலைசத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். ஏக்கருக்கு பைமெட்ரோசின் 120 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும்.

தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான்

0: நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இப்போ மல்பெரி இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும், பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இயற்கையாகவே இந்த இலையில இருக்குது.
0: மல்பெரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது 1/3 மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது.
0: வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல் அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இருபரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முனைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காசோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, என்கே 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம் அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சிநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய்.

0: ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஓட்டு மக்காசோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழை காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதமும் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச எச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொதுச் சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 தேதியன்று குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400 சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும், நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும், தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று

வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ் சரின், விதித் குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் ஹம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: கல்நார் துகள்கள் அதிக அளவில் சேரும் பொழுது நாளடைவில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கல்நார் வெட்டி எடுக்கப்படும் சுரங்கங்களிலும் கல்நார் தகடுகள் செய்யும் தொழிற்சாலைகளிலும் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் கல்நார் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அத்தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் இந்நோய்களால் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் கல்நாருடன் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் தங்களை அறியாமலேயே தங்கள் உடை, காலணி, முடி போன்றவற்றின் மூலம் கல்நார் துகள்களை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர். அதை சுவாசிக்கும் அவர்கள் குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகின்றனர். கல்நார் கப்பல் கட்டுவதற்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே கப்பல் மற்றும் பிரித்தெடுக்கும் இடங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களும் இந்நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் கப்பல் பிரித்தெடுக்கப்படும் பொழுது எடுக்கப்படும் கல்நார் தகடுகள் சரியான முறைகளில் அப்புறப்படுத்தப்படாமல் தெருக்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் சுற்றுப்புறமும் பாதிப்புக்குள்ளாகிறது. வீடுகளிலும் பிற இடங்களிலும் மேற்கூரையாக பயன்படுத்தப்படும் ஆஸ்பெஸ்டாஸ் தகடுகளினாலும் இந்நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. கல்நார் வீடுகளில் நெடுநாள் வசிப்பவர்கள் கல்நார் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. பொதுவாக கல்நார் நோய்களுக்கு ஆரம்ப நிலையில் எந்த அறிகுறிகளும் இருப்பதில்லை. கல்நார் பாதிப்புக்கு உட்பட்டதிலிருந்து நோய் தீவிரமடைவதற்கான காலம் 15 முதல் 30 வருடங்கள் வரை வேறுபடும். சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தும் இந்த கல்நார் குறித்து நாளையும் அறிவோம். தகவல்கள் எழுதியவர் எஸ். ஆதித்யா.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?

0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது. கிருத்திகா,
1: அப்பா எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதில 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. வாழ்க்கை அவரவர் வாழ்வதற்கு என்று மட்டும் கருதக்கூடாது, மற்றவர்கள் நலனுக்கும் என்று கருத வேண்டும். வாழ்க்கை அவரவர் வாழ்வதற்கு என்று மட்டும் கருதக்கூடாது, மற்றவர்கள் நலனுக்கும் என்றும் கருத வேண்டும். தந்தை பெரியாரின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. திரைசை பாடல்கள் கேட்கலாம்.

வண்ண வண்ண பூக்கள் இந்த படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து மீண்டும் கோகிலா இந்த படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: புத்த புது காலையில் அடுத்த இடம் பெறுவது.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: ஒரு தலைவன், அதாவது கணவன், வேலையின் காரணமாக வெளிநாட்டுக்கு போயிருக்கான். என்ன வேலை? படிக்கிறதுக்காக போயிருக்கலாம், பொருள் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய தூதாக போயிருக்கலாம், போரின் காரணமாகவும் போயிருக்கலாம். இப்படி பழைய காலத்தில் ஒரு தலைவன் பிரிந்து போகிறான்னு சொன்னால் இந்த மாதிரியான காரணங்களை சொல்கிறாங்க. அவன் எப்போ திரும்பி வருவான்? எப்போவுமே மழைக்காலம் வந்தால் தலைவன் திரும்பி வந்துடுவான். அன்னைக்கெல்லாம் மழைக்காலங்களில் எந்த விதமான வெளி வேலைகளையும் மக்கள் செஞ்சதே கிடையாது. அதனால் அவங்களுக்கு திரும்பி வரக்கூடிய காலம் எது என்றால் அது நிச்சயமாக மழைக்காலம்தான். அப்படின்னா மழை சரியான காலத்தில், பருவ காலத்தில் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்றத இந்த பாடல்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தலைவன் போயிருக்கிறான். அவன் போனதுக்கப்புறமா எப்போ வருவான், எப்போ வருவான்னு சொல்லி அவன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தினமும் காத்துக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு தேதி கிழிப்பதற்கான எந்த வசதியுமே இல்லை, தேதிகளே அன்னைக்கு பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம், எப்படி அந்த நாளை நம்ம வந்து குறித்து வைக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய உத்தி முறைகளை அன்னைக்கு பெண்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி தான் கறியை வச்சு ஒருத்தங்க கூடு போட்டிருக்காங்க, தன்னுடைய விரலை வச்சு சில பேர் கோடு போட்டிருக்காங்க. இப்படி அந்த காதல் வாழ்க்கையினுடைய தன்மை வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மழை காலங்களில் எப்படி இருக்கும் இயற்கை அப்படின்னு ஒரு பாடல் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒக்கூர் மாசாத்தியான்ற புலவர் சொல்கிறாரு, அவங்க வீட்டு கொல்லைப்புறத்தில் வரகு அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விதைச்சிருக்காங்களாம். மழை கொட்டின உடனே அது நல்லா விளைஞ்சிருக்கான், அதனுடைய கதிர்கள் வந்து அறுவடை செஞ்சாச்சு. அறுவடைக்கு அப்புறமா அந்த இலையோடு இருக்கிறத எல்லாம் ஆண்மான்கள் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சான். ஆண்மான்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத புலவர் நமக்கு அழகாக காட்சிப்படுத்துகிறார். இதுக்கு பக்கத்தில் தான் முல்லை கொடிகள் படர்ந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த பூனைகள்லாம் சிரிப்பதை போல அந்த மலர்கள் அரும்புகள் வந்து கண்ணில் நமக்கு காட்சியாக விரியுது அப்படின்னு ஒரு குளிர்ச்சியான அழகான இயற்கை காட்சியை இந்த புலவர் நமக்கு சொல்லிக்கிட்டே வராரு. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது, என்னடா மழைக்காலம் வந்துடுச்சு ஆனால் தலைவன் இன்னும் வரலையே, ஒருவேளை வார்த்தை தவறிட்டாரோ, ஒருவேளை வேற எங்கேயாவது போயிட்டாரோ, ஒருவேளை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ, இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் ஒரு பெண்ணினுடைய மனசில் ஓடத்தானே செய்யும். அப்புறமா அவள் யோசிச்சு பார்க்குறா, இந்த மழைக்காலத்தில் இந்த அற்புதமான இந்த நேரத்தை தவற விட்டு விட்டால் மறுபடியும் நாம் கூடுவதற்கு, நம்முடைய தலைவனை பார்ப்பதற்கான நல்ல நேரம் கிடைக்குமா? சாதாரண பொருளுக்காக ஆசைப்பட்டு விலை மதிப்பற்ற என்ன போய் இழந்திருக்கிறானே தலைவன் அப்படின்னு இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் தோன்றுது. அதை எப்படி சொல்கிறாங்க,

0: இளமை பாரார் வளனசையி சென்றோர் இவனும் வாரார் யவனரோவென பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கையராக நகுமே தோழி நருந்தன் காரே. இந்த கார்காலம் இருக்கே மழைக்காலம், இந்த மழைக்காலம் நம்மளை பார்த்து சிரிக்காது, நகுமே சிரிக்குமே தோழி, இப்படியான ஒரு சூழலை என்னுடைய தலைவன் எனக்கு விட்டுட்டு போயிருக்காரே, இது சரியான ஒரு நிலைப்பாடா அப்படின்னு அவ தன்னுடைய ஏக்கத்தை சொல்லிக்கிட்டே வரா. இன்னொரு பக்கத்தில் தலைவன் தேர் ஏறி புறப்பட்டு வரான். அந்த வேகம் எப்படி இருந்ததுன்னா இப்போ தான் புறப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் கடைசியில் பார்த்தா வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு வேகத்தில் அந்த தேரை ஓட்டி வந்த அந்த தேர்ப்பாகனை தலைவன் என்ன பண்ணாராம், அப்படியே மார்போடு கட்டி தழுவி கொண்டாராம். இப்படித்தான் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயமாக நம்முடைய தமிழ் சமுதாயம் இருந்தது அப்படின்றத இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன.
1: முதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை இடம்பெறும். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3rd மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக ஒளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில்

0: இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாப்பூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1

என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி, ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல், கோன்சால்ஸ், முகமது அனஸ் இம்ரான்பெக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 7:25 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது
1: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னீங்கன்னா பாடியில சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கலா எடுத்துக்கிறோம். ஹார்மோன்றது ஃபுல் உடம்புல அது வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. பிசிஓடிக்கும் ஹார்மோன்ஸ்க்கும் என்ன லிங்க்னா, ஜென்ரலா செனமுட்டப்பை, பெண்களுக்கு தான் செனமுட்டப்பை இருக்கும். அது ஈஸ்ட்ரஜின்ற ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனோட செக்ரீஷனை கொடுக்கும், சுரக்கும். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜின், ஆண் ஹார்மோன்னு அவங்களுடைய வரக்கொட்டை சுரக்கும். பெண்களுக்கும் கொஞ்சம் ஆண் ஹார்மோன் இருக்கும் உடம்புல. அது வந்து கிட்னி பக்கத்து அவங்களுக்கு முடி கொட்டுதல் வந்து கொஞ்சம் சொட்ட ஃபார்ம்ல இருக்கும் பாத்தீங்களா, ஒரு நெற்றியோட லைன், அந்த மாதிரி அவங்களுக்கு பால்டிங், முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும். எந்த இடத்துல பெண்கள் ரோம வளர்ச்சி விரும்ப மாட்டாங்களோ அந்த இடத்துல ரோம வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதாவது உதடு பகுதியில, அவங்களுக்கு அந்த தாடை கிட்ட, சில சமயம் அவங்களுக்கு நெஞ்சு அளவுல, வயிற்று பகுதியில, கால்கள் எல்லாம் கூட சில பெண்களுக்கு காடு மாதிரி முடி வளர்ந்துருக்கும். அதெல்லாமே ஆண் பெண் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலதான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முகப்பொருட்கள், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணெய் சருமம், முகப்பொருட்கள், டேண்ட்ரஃப், பொடுகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சில பேருக்கு அதிகமா இருக்கும். அதே ப்ராப்ளம் பெண்களுக்கு வரும். சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அது நீர்க்கட்டிகளோட ஒரு பிரதிபலிப்பா நாங்க எடுத்துப்போம். இப்ப பிசிஓடின்னு எடுத்தீங்கன்னா சிம்பிள் திங், பேசிக் ஆண் பெண் ஹார்மோன். பெண்ணுக்கு ஆண் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா அதான் பிசிஓடின்னு சொல்லுவோம். ஆண்ட்ரஜென்ற ஹார்மோன், அதைதான் லேப்லயே நம்ம பிளட் டெஸ்ட் மூலியமா ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பேசணும், வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல வச்சுட்டு நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடாது. பேஷண்ட்டுக்கு மாதவிடாய் மாற்றங்கள் இருக்கு, சரியா வராது மாதவிடாய், அல்லது அவங்களுக்கு இந்த மாதிரி முகப்பருக்கள், முடி கொட்டுதல் அதிகம் இருக்கு, தப்பான இடத்துல ரோம வளர்ச்சி அதிகமாக, ஆண் மாதிரி ஒரு ரோம வளர்ச்சி இருக்கு, அது லேப்ல பிளட் டெஸ்ட் பண்ணாலும் நமக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன், ஆண் ஹார்மோன் அதிகமா இருக்குன்றத பாக்குறது. அதை தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வேற என்னென்ன பிசிஓடிக்கு வரும் பாத்தீங்கன்னா, சில பேருக்கு தைராய்டு ஹார்மோன் லிங்க் அப் ஆயிடும். தைராய்டு ஹார்மோனும் சரியா வேலை செய்யாது அவங்களுக்கு. சில சமயம் கழுத்து பகுதியில ஒரு சின்ன வீக்கம், தைராய்டு கிளாண்டோட ஒரு வீக்கம் தெரியும். பிளட் டெஸ்ட் பண்ணாலும் தைராய்டு லெவல் சரியா இருக்காது. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க என்ன அளவு தைராய்டு ஹார்மோன் கொடுத்தா அது சரியாக வேலை செய்யுமோ அந்த ஹார்மோன் அளவு கொடுப்போம். சோ சிம்பிளா சொல்லணும்னா ஹார்மோன்ஸ் வந்து மொத்த உடம்பையும் இயக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அது சரியான அளவுல இருக்கிறது மிக மிக அவசியம் உடல் வந்து ஒரு சீராக வேலை செய்வதற்கு. பிசிஓடின்றதுல வந்து ரோம வளர்ச்சி முக அளவுல அதிகமா இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்குன்னு

0: சொல்லிட்டு பியூட்டி பார்லருக்கு போவாங்க. ஏன்னா அப்பர் லிப் வேக்ஸிங்னு பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி வேக்ஸிங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கே தெரியும், கையில் நிறைய இருக்கு முடி, அவங்களுக்கு வயிற்று பகுதியில் நிறைய இருக்கு முடி, காலெல்லாம் முடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அது கட்டாயமாக. அவ்வளோ முடி ஒரு பெண்ணுக்கு இருக்காது இல்லையா, பெண்களோட சருமம் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட், அவ்வளோ என்ன சருமமாக இருக்காது, அவ்வளோவா முகப்பொருட்களோட இருக்காது, அவ்வளோவாக முடி வளர்ச்சியோடு இருக்காது. ரெண்டாவது, எல்லா பெண்களுக்கும் ஆசை நீண்ட கூந்தல் இருக்கணும், அடர்த்தியான கூந்தல் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமா முடி கொடு, ஆண்களோட அந்த தின் ஹேர் மாதிரி அவங்களுடைய இதே வந்து ஆன் டைப் ஆஃப் ஹேரா மாறிட்டு வரும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நேர்லே இன்னும் சில நொடிகளில் அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீரிட்டு விழாவின் நேர்முக வர்ணனை இடம்பெறும். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர்.
2: கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி

0: அவர்களுக்கு அழைத்து
1: முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிருஞ்சடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானை வல் அசுரர் புறங்கள் மூன்றும் வரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரா தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்தி

0: பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம், இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
1: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புது பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம். லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலன திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையிருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகில கொண்டு பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள். ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாசு சாந்தி என்று நிலம் திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
0: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமான

ஆசனங்களும் இருக்கின்றன. இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருடி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்தகோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.

0: எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: வேத கோஷங்களும் ஓதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள் வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்கொடுங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க சங்கநாதம் பிளிர சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில் துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில் அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும் விழா காலத்திலே பாலாவாகவும் காலசந்தியிலே போனாவாகவும் திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும் உச்சிக்காலத்திலே சியாமளாகவும் சாயரட்சியிலே மாதங்கியாகவும் அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும் பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழா அவனுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம். ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன. சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன. வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு 3 நிலை கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 நிலை கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்துவிட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. இதோ நேயர்களை மீண்டும் மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரன் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசத்தான கும்பாபிஷேகம், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர், சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலைய சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் RS நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
2: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர

0: சித்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என நான்கு பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே விட்டிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீப ஆராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் பொற்றி உத்தரிய தொடித்தோள் பொற்றி கரும்புருவ சிலை பொற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்வாளிக்கக்கூடியவள். நயனதீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17 தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
0: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான், அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புழுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நெறிகள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு

0: நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம்.
1: வர்ணனையுமார், இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. மூன்று தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சன மாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை ஏ விக்னேஷ், எஸ் செண்பகவள்ளி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. புத்தம் புது காலையில் அடுத்து இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ண

0: தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டா இருக்கு, பாதையே புரியலன்னார். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டா தான் தெரியுது. அவங்கெல்லாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா, அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிகிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூரம் பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேரம் 8:03:15. ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
6: நகர்வலம், சுகாதாரமும் பாதுகாப்பும்.
7: உள்ளே வரலாமா என்று கேட்டவாறே வீட்டிற்குள் வந்தான் என் நண்பன். அதான் வந்துட்டியவா, இப்படி உட்கார் என்றேன். ஆமா, இங்கே கொசு இருக்கா? சுற்றுமுற்றும் பார்த்தவாறு கேட்டான் நண்பன். கொசு இல்லாத வீடு உண்டா? சுத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டா கொசுவிற்கு ஏதடா வேலை என்றேன் நான். நண்பா, சுகாதார கதாநாயகனுக்கு வில்லனே, சாரி வில்லியே கொசுதான். ஆம், நம்மை கடிப்பது பெண் கொசுதான். இந்த கொசு வில்லியை அழிக்க மக்களோடு சேர்ந்து அரசும் தொடர்ந்து போராடித்தான் வருகிறது. சுகாதார சீர்கேடு மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு என்பது நமது சமுதாயத்தின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய

0: முக்கியமான ஒன்றாகும். சுற்றுப்புற தூய்மையின்மை, முறையற்ற கழிவு மேலாண்மை மற்றும் அசுத்தமான நீர் ஆகியவற்றால் நோய் தொற்றுகள் வேகமாக பரவுகின்றன. பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய நாம் என்னடா பண்ணணும்? நண்பன் கேட்டான். சொல்றேன், தனிநபர் மற்றும் இல்ல சுகாதாரம் நமக்கு தெரியாதது அல்ல, ஆனா அதை கடைபிடிப்பதுதான் இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கழிவறையை பயன்படுத்த பின்போம் கைகளை சோப்பு போட்டு நசுக்கி நன்றாக கழுவணும். குடிநீரை காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்த வேண்டும். நீர் சேமிப்பு பாத்திரங்களை எப்போதும் மூடி வைக்க வேண்டும். திறந்த வழியில் விற்கப்படும் ஈக்கள் மொய்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். எப்போதும் சூடான புதிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். குப்பைகளை வீதிகளில் கொட்டாமல் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து நகராட்சி தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும். வீட்டை சுற்றிலும் மொட்டை மாடிகளிலும் டயர்கள், பிளாஸ்டிக் கப்புகள், உடைந்த பானைகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் டெங்கு, மலேரியா போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்கலாம். இதில் கழிவறைகள் பயன்பாடும் முக்கியமாகும். திறந்தவெளி கழிப்பிடங்களை தவிர்த்து கண்டிப்பாக கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். வீட்டை மட்டுமல்ல சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றேன் நான். நண்பா, மாணவ பருவத்திலேயே தூய்மையின் அவசியத்தை பாடப்புத்தகங்கள் மற்றும் செயல்முறை விளக்கங்கள் மூலம் கற்பிக்கலாம். கிராமங்கள் மற்றும் நகரப்பகுதிகளில் சுகாதார பேரணிகள், துண்டு பிரசுரங்கள் மற்றும் வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சுத்தம் சோறு போடும் மற்றும் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற பழமொழிகளுக்கு ஏற்ப நாம் வாழும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும் என்றான் நண்பன். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. கொசு என்றாலே சட்டென்று ஞாபகத்துக்கு வருவது மலேரியாவும் டெங்குவும் தான். கொசுக்கள் ஒரு நபரின் நல்வாழ்வுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு கொசு பறந்து வந்து கடித்து உங்கள் அமைதியான வாழ்க்கையை கெடுத்துவிடும். அது மட்டுமல்ல, அவை பல்வேறு நோய்களை பரப்பும் திறன் கொண்டவை. அவற்றுள் மிகவும் கொடிய ஒன்று மலேரியாவாகும். மலேரியா உண்மையிலேயே ஆபத்தானது என்பதையும், அது உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான உயிர்களை பறித்துள்ளது என்பதையும் தெரிந்து கொள்வது அவசியமாகும். மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பு ஒரு முக்கிய ஆயுதமாகும் என்றேன் நான். உண்மையில் கொசுக்கடியை தவிர்ப்பது கடினமானது அல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நினைவில் கொண்டு பின்பற்றுவதுதான் சவாலான விஷயம். வீட்டு அறையின் ஜன்னல்களும் கதவுகளும் வலைத்திரையால் மூடி வைக்க வேண்டும். கொசுக்கள் உள்ளே நுழையக்கூடிய துளைகள் அந்த வலையில் இருக்கக்கூடாது. இந்த ஸ்ப்ரே இருக்க மறைந்திருக்கும் கொசுக்களை கூட உடனடியாக கொல்லும். இந்த அபாயகரமான பூச்சிகளை ஒழித்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. எனவே உறங்கச் செல்வதற்கு முன் படுக்கை அறையில் தங்கியிருக்கும் கொசுக்களை கொல்ல இதை தெளிக்கணும் என்றேன் நான். இப்போ நான் சொல்றத கேள் நண்பா. கொசுக்களை விரட்டுவதற்கு நீண்ட கால் சட்டைகள், நீண்ட கை சட்டைகள் மற்றும் தடிமனான உயரமான காலுறைகளை அணியணும். கொசுக்களுக்கு வெளிர் நிற ஆடை என்றால் பிடிக்காது, எனவே அத்தகைய ஆடைகளை அணியலாம். தேங்கி நிற்கும் நீர் உள்ள பகுதிகளில் கொசுக்கள் பெருகும், எனவே நம் வீட்டை சுற்றியோ நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மலேரியா வராது என்றேன் நான். உண்மையில் கொசுக்கடியை தவிர்ப்பது கடினமானது அல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நினைவில் கொண்டு பின்பற்றுவதுதான் சவாலான விஷயம். கொசுக்கள் நம் உடலில் இருந்து வெளிப்படும் வியர்வை வாசனையால் ஈர்க்கப்பட்டு பல மீட்டர் தொலைவில் இருந்தே அதை உணர்ந்து கொள்ளும். அது நம் அருகே பறந்து வந்து 10 மீட்டர் தூரத்திலேயே நம்மை குறிவைக்கும். நண்பா, இதுபோன்ற சூழ்நிலைகளில் கொசுக்களை அடித்து விரட்டுவதோ அல்லது நசுக்குவதோ சிறந்த தீர்வுகள் அல்ல. அதற்கு பதிலாக கொசுக்கொல்லி ஸ்ப்ரேயை பயன்படுத்தலாம். நாமும் வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில் தெளித்தால் நம்மையும் நம் குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாத்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்றேன் நான். நண்பனின் போன் ஒலித்தது. எடுத்து பேசினான். சரி சரி, வாங்கிட்டு வரேன் என்று கூறி விடைபெற்றான் என் நண்பன்.
1: சுகாதாரமும் பாதுகாப்பும். எழுதியவர் கா பக்ரியப்பன், வாசித்தவர் விஜய்.
2: நகர்வலம் வந்தோம்.
3: வாங்க வாங்க, எவ்ளோ நாளாச்சு உங்களை பார்த்து. இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? காஃபி குடிக்கிறீங்களா?
4: அட, காஃபி எல்லாம் இருக்கட்டும், இது என்ன வீடு பூரா வாளி வாளியா தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்க?
3: அத ஏங்க கேக்குறீங்க? 2 நாள் தண்ணி லாரி வராதான், அதான் தண்ணிய புடிச்சு வச்சிருக்கேன்.
4: அது சரி, அதுக்காக ஏங்க கொசு எல்லாம் வளர்க்கறீங்க?
3: என்ன கொசு வளர்க்கறோமா?
4: ஆமா, இப்படி தண்ணிய பிடிச்சு அங்கங்க திறந்து வைக்கிறதுனாலதான் கொசுவோட இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
3: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.

0: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம். புத்தம் புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஈரோட்டு பெரியவர் ஈவே ராமசாமி பெரியாரின் பிறந்த நாள். 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் பிறந்தார். 1973 டிசம்பர் 24 வேலூரில் இறந்தார். ஈரோடு வெங்கடப்பா சின்னத்தாயம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தந்தை பெரியார், பெரியார், ஈவேரா, இப்படி பல பெயர்கள் உண்டு இவருக்கு. சமூக நலனில் அக்கறை கொண்டவர். பெண் விடுதலைக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் போராடியவர். சமூக நீதி பொருளாதார முன்னேற்றத்திற்காக உழைத்த உத்தமர். சமூக நீதி, சாதிய எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, பகுத்தறிவு, பெண்கள் முன்னேற்றம், கல்வி ஆகியவை சார்ந்த கொள்கைகள் பெரியாருடையது. இவருடைய உழைப்பு தான் இன்னைக்கு நமது மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பல சமூக மாற்றங்கள், அதிலும் குறிப்பாக பெண்களுக்கான மாற்றங்கள், முன்னேற்றங்கள். மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, ரொம்ப செலவு செய்ய மாட்டார், மிகப்பெரிய சிக்கனவாதி. ராமச்சந்திரன் சார், தந்தை பெரியார் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை வெங்காயம். வெங்காயம் அவ்வளவு நல்லது நமது உடல் நலத்துக்கு, தேவையான ஒன்று. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நாம் ஒதுக்கிட்டு சமையல் செய்ய முடியாது. சில பேர் எனக்கு வெங்காயம் ஆகாதும்பாங்க. நம்மில் பலரும் கருவேப்பிலை வந்தால் சாப்பாட்டில் அதைத்தான் முதல்ல எடுத்து ஓரமாக வைப்போம், அதை சாப்பிட மாட்டோம். உணவில் வாசனைக்காகவும் சமையலில் தாளிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுது கருவேப்பிலைன்னு நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, உடலுக்கு நலம் தரும் பல பொருட்கள் கறிவேப்பிலையிலும் வெங்காயத்திலும் பொதிந்து கிடக்கின்றன. கறிவேம்பு இலை என்பதுதான் பிற்காலத்தில் மருவி கறிவேப்பிலை என்றானது. நாம வேப்பிலை மாதிரி இதையும் ஒதுக்குறோம். இரண்டையும் ஒதுக்கக்கூடாது. நம்முடைய பாரம்பரிய சமையல் முறையில் கறிவேப்பிலை தவறாமல் இடம்பெறும். கறிவேப்பிலையின் பூக்கள் வெண்மை நிறத்திலும் பழங்கள் கருப்பு நிறத்திலும் இருக்கும். கறிவேப்பிலைக்கு என்று தனித்துவமான மனமும் சுவையும் உள்ளது. இதன் சுவை சற்று காரத்துடன் கலந்த கசப்புத்தன்மை உடையது. கறிவேப்பிலையை உணவில் சேர்த்து சாப்பிடுவது மட்டுமல்லாமல் பச்சையாக இருக்கும் போதே நல்ல வாசனை அளிக்கக்கூடியது, அப்படியே பறித்து கூட சாப்பிடலாம். தினமும் 15 கறிவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான எடுப்பான இடையை பெறலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கறிவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராக இருக்கும். இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம்பழத்தோட கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும். ரொம்ப நாள் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கறிவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். கருவேப்பிலை தானேன்னு அலட்சியம் செய்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை, மேட்டுப்பாளையம் கருவேப்பிலை சாகுபடிக்கு பெயர் பெற்ற பகுதிகள். அதே போல் சேலம் மாவட்டம் ஆத்தூர், அப்புறம் பெரம்பலூர்லையும் விவசாயிகள் கருவேப்பிலை சாகுபடி செய்து காசு பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் சார், ஒரு தேக்கரண்டி கருவேப்பிலை பொடியை தேனில் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பில் தேங்கி இருக்கும் சளி முறிந்து வெளியேறிடும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்துக்களும் இருக்குது. எதையும் அதன் முக்கியத்துவம் தெரியாமல் தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அப்படித்தான் பெரியார் தன் வாழ்வை கழித்தார். அவருடைய இயக்கத்துக்கு அவ்வளவு சொத்து சேர்த்தார். இன்றைக்கும் ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் பகுதியில் அவருடைய சொத்துக்கள், கல்வி நிறுவனங்கள், சமூக பணிகள் பலவற்றை செய்து வருகின்றன. இவர் போன்ற பெரியோரின் சமூக பணிகளையும் அவர்கள் சொன்ன நற்கருத்துக்களையும் நினைவில் கொண்டு செயல்படுவது நமது கடமை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவு

ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to inaugurate Semicon India 2026 at Yashobhoomi, New Delhi this morning. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan today to mark Prime Minister Modi's birthday. India rejects so-called Pakistan-China Boundary Joint Commission, says Islamabad has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. US Federal Reserve raises interest rates for first time in 3 years. US House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international to be played in Delhi this evening. And with that, we end the morning news. Have a nice day. Akash.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்குகிறார் பசு கௌதமன் அவர்கள்.
3: இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் செயற்கரிய செயல்கள் செய்து அவரது வாழ்நாளிலேயே அவரது தத்துவங்கள் சட்ட வடிவம் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் சமூக புரட்சியாளர் பற்றித்தான் அவரது 148வது ஆண்டு பிறந்த தின நாளில் நாம் பேசப்போகின்றோம். 1000 ஆண்டெனும் மூதாட்டி அவள் அணிந்திராத அணியாவார், அறிந்திராத அறிவாவார். இப்பெரிய தமிழர் நாடு கணந்தோறும் எதிர்பார்க்கும் தலைவராவார். கலரவோ அவர் பெயர்தான் ராமசாமி என்றார் புரட்சி கவிஞர். ஆம், அவர்தான் தந்தை பெரியார் ஈவேராயனும் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. அவர் சமூகத்தின் சர்வாதியான பெண்களின் விடுதலைக்கு எவரை காட்டிலும் முதன்மையாக போராடியவர். மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்தவர். பகுத்தறிவு ஒளியினை ஏற்றியவர். மிகப்பெரிய செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் எப்போதும் சமூக அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு அதிர்ந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் மனநிலையில் தன் வாழ்நாள் முழுவதும் தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று பிரித்தறியா பெருஞ்சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். பொது வாழ்க்கையில் பல்வேறு உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தவர். ஈரோடு நகராட்சி தலைவராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிய போதுதான் மக்களுக்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தினையும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியையும் செயல்படுத்தியவர். அதே காலகட்டத்தில் பிளேக் நோய் தொற்று ஏற்பட்டபோது தயக்கமில்லாமல் களத்தில் நின்று பிணங்களை அகற்றி மாபெரும் சமூக தொண்டாற்றியவர். அப்போது சேலம் நகராட்சியின் தலைவராக இருந்த திருமிகு ராஜகோபாலாச்சாரியாரின் நட்பின் காரணமாக தான் வகித்த எல்லா பதவிகளையும் துறந்து 1919களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் சீடராகி ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் மட்டுமல்ல, அவரது துணைவியார் நாகம்மையாரும் அவரது சகோதரி கண்ணம்மாவும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களும் சிறையாகினர். 1924-25களில் கேரளத்தில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் முதன்மை பங்கு வகித்து கோயிலுக்குள் அல்ல, கோவில் உள்ள தெருக்களில் நடக்கும் உரிமையின்றி இருந்த தீண்டத்தகாதவர்கள் என்பதைக் காட்டிலும் பார்க்கக்கூடாதவர்கள் என்று சொல்லப்பட்ட வகுப்பினருக்கு கோவில் தெருக்களில் நடக்கும் உரிமையினை பெற்றுத்தந்து வைக்கம் வீரர் என்ற புகழ்மகுடம் சூட்டப்பட்டவர். அவருடைய இந்த போராட்டம்தான் தன்னுடைய மகத் போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது என்பதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸில் உயர்ஜாதி ஆதிக்கம் மேலோங்கியது கண்டு இங்கே சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கும் வரை பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை வேண்டும் என்று பெரியார் அவர்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டும் மறுக்கப்பட்டதால் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு மனிதன் சாதி, மதம்,

பால் வேறுபாடு இல்லாமல் தன்னை மானமும் அறிவும் உள்ள மனிதனாக உணர வேண்டும் என்பதுதான் சுயமரியாதை. உலகத்தில் உள்ள அத்துணை அகராதிகளையும் எடுத்து போட்டு புரட்டினாலும் கூட சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடாக வேறு எந்த ஒரு சொல்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நிகர் உலகில் மனிதனுக்கு உயிரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெரியார் சொல்வார். உண்மை தேசியம் என்பது சுயமரியாதை ஒன்றே. சுயமரியாதையை பொறுத்தேதான் சுயராஜ்யம் இருக்கிறது. சுயமரியாதை இல்லாதவனுக்கு சுயாட்சி பயனற்றது என்று சொன்ன பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சமத்துவம் இவை மூன்றும் தான் என்று பிரகடப்படுத்தினார். இவற்றை பிரச்சாரம் செய்வதற்காக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை என்ற பத்திரிகைகளையும், ரிவோல்ட், மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில இதழ்களையும் துவக்கினார். பெரியார் சாதியை மதத்தின் கருவியாக கண்டார். மதத்தில் உள்ள படிநிலைகள் சாதியை, அதன் வழியே மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை, பேதங்களை நிலைநிறுத்துவதாகவும் அதற்கு கடவுள் துணை போவதாகவும் அவர் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள், விமர்சன வாதங்கள் இன்றைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள்தான். அவருடைய கருத்தாடல்கள், சொல்லாடல்கள் ஆத்திரமூட்டக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன், எதனால், யாருக்கு ஆத்திரத்தையும் அதிர்வினையும் ஏற்படுத்தியது என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித மாண்புகளுக்கு எதிரான கருத்தியலோடு எல்லா நிலைகளிலும் போராட்டம் நடத்தியவர் அவர். அதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லையெனச் சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோம் என்று சொல்வார். பெண்கள் விடுதலை குறித்து அவரது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒப்புமை இல்லாத முன்னோடியாக திகழ்ந்தன. பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலில் பெண்களின் அடிமைத்தனத்தை அடையாளம் காட்டினார். விதவை மறுமணம், விவாகரத்து உரிமை, சொத்துரிமை, பிறப்பு கட்டுப்பாடு, கல்வி ஆகியவற்றை வற்புறுத்தி அவர் பிள்ளை பேறு பெண்களின் விடுதலைக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். குழந்தை திருமணம், தேவதாசி முறை ஆகியவற்றையும் ஒழிக்க களம் கண்டவர். எனவேதான் பெண்களால் பெரியார் என்று புகழ் சேர்த்து அழைக்கப்பட்டார். அவரது மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றுதான் சுயமரியாதை திருமணம். புரோகிதர் இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மத அடையாளங்கள் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சரிசமமாக வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்கிற முறைதான் இது. இன்று தமிழ்நாட்டில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருமண முறை தமிழ் சமூகத்திற்கு பெரியார் அவர்களால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அரசியலில் பதவிகளை தேடாமல், தேடி வந்த பதவிகளை உதறிவிட்டு, சமூக நீதியிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் மக்களை சந்தித்து பேசியவர், எழுதியவர். அவர் வேண்டிய இட ஒதுக்கீட்டு கொள்கைக்காக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய அரசியல் சட்டத்தை முதன்முதலில் திருத்த வைத்து அதை இன்றைக்கும் நாளைக்கும் நிலைத்திருக்கச் செய்தவர். மொழி என்பது மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கான கருவி. மொழி என்பது திணிப்பதற்கு உரியதல்ல, அது கற்பதற்கும் அறிவின் மேன்மைக்கும் உரியது என்பதை தன்னுடைய போராட்டங்கள் மூலம் உணர்த்தியவர். மொழி குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அவர்தான் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து 1939களில் தன்னுடைய குடியரசு இதழில் நடைமுறைப்படுத்தினார். அது 1978களில் அரசால் ஏற்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. அவர் பிறந்து 148 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்து 53 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் அவரின் சிந்தனைகளும் தத்துவங்களும் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றன. தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை, சமூக நீதி இவை அனைத்திலும் பெரியாரின் தாக்கம் தவிர்க்க முடியாத அடித்தளம். எந்த இயக்கங்கள் ஆனாலும், எந்த கட்சிகள் ஆனாலும் அவற்றின் வேர்கள் அவரது இயக்கத்தில்தான் உள்ளன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல பெரியார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு காலகட்டம், சகாப்தம். சாதி சங்கிலியை உடைத்து, மூட நம்பிக்கை சுவர்களை தகர்த்து, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட போராடிய அவரின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை வெறும் வார்த்தைகளாக வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும்.

எனவே சாதி பார்க்காமல் நட்பு கொள்ளுங்கள். பெண்களை சமமாக நடத்துங்கள். எதையும் கேள்வி கேளுங்கள். பகுத்தறிவோடு சிந்தியுங்கள். அதுதான் தந்தை பெரியாருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. அது மட்டுமல்ல, பல மதம், இனம், மொழி அடையாளங்களோடு மக்கள் வாழும் நிலையில் சமூக ஒடுக்குமுறை பிறப்பால் நடப்பதை கண்டு அதற்கு எதிரான தத்துவ போரை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இக்கால தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல எடுத்து

0: எதிரான தத்துவ போரை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இக்கால தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது. வயதில் அறிவில் முதியார், நாட்டில் வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை ஓதும் ராமசாமி வாழ்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்கியவர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 8:40, 17:00. ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். முதலில் எறும்பு படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடியிருக்கும் பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 10:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி யசோதா பூமியில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் 2026 தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். திரைகானத்தில் நிறைவாக கோட் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பவதாரணி விஜய் பாடியிருக்கும் பாடல்.

0: கீட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம்

0: விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலினிசை கேட்கலாம். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ வாதாபி கணபதியே சகானா ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

நேரம் 9:33 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். தொடர்ந்து நடச்சி நடச்சி கரகரப்பிரியாராகும் ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலினிசை கேட்டீர்கள். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 10 மணி. முத்து சிதறல் ஒலிக்கும் நேரம் இது. சின்னத்தம்பி படத்திற்காக மனு குழுவினர்,

இதயம் படத்திற்காக ஒலித்தது கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். நேரம் 10:14:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் 10:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி யசோதா பூமியில் இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் 2026 தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச் சிதறல் தரும் அடுத்த பாடல் ஆனந்த் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நிகழ்ச்சியை நிறைவாக ஒலிக்கிறது மைடியர் மார்த்தாண்டன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல். பாடலை கேட்பதற்கு முன்
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: ரசித்தோம் முத்து சிதறல் மீண்டும் திரைப்பட பாடல்கள் பிற்பகல் 2:15 திரை கானமாய் ஒலிக்கும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி யசோதா பூமியில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் 2026 தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நீலம் மல்கானியா ஆர் கௌஷிக் ராய்.
2: நமஸ்கார். नई दिल्ली के यशो भूमि में आज सेमिकॉन इंडिया 2026 का आयोजन किया जा रहा है। ये 3 दिवसीय आयोजन है जो 17 तारीख से यानी आज से शुरू हो

0: तक ये आयोजन चलेगा। आप आयोजन के उद्घाटन सत्र का विवरण आकाशवाणी दिल्ली से सुन रहे थे। लाइव प्रसारण के प्रस्तुतकर्ता प्रमोद कुमार वत्स के साथ स्टूडियो में हमारे साथी अनुपम हरियाणवी के साथ मैं नीलम मलकानी अपने साथी कॉमेंटेटर कौशिक रॉय के साथ इस विशेष प्रसारण से अब आप सभी से अनुमति लेती हूँ। नमस्कार।
1: இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி யசோதா பூமியில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சார்பில் நடைபெற்ற செமிகான் 2026 தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்வின் ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 12:35 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல் ஆர் மது அவர்களின் வீண இசை, பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும், உரை வழங்குபவர் பேராசிரியை உம்மு ஜாஸ்மின் அவர்கள். தொடர்ந்து கரு உறுதலில் உள்ள சவால்கள் குறித்து உரை வழங்குகிறார் மருத்துவர் கல்பனா அவர்கள். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரைசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 கோயமுத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதமான பயன்கள் குறித்து மத்திய பட்டுவாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 சீர் ஃபார் பாரத், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 9:30 நாடகமலர், உயிரின் உறவே நாடகம் எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
7: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi today inaugurated Semicon India 2026 at Yashobhoomi in New Delhi. The three-day conference is focusing on advancing collaboration, investment, innovation and talent development in India. Speaking on the occasion, Mr. Modi said, on one side India's economy is growing and on the other side the global trust in India is also growing. He said every citizen of the country is working with a commitment to build a developed India. The Prime Minister said India's semiconductor ecosystem is expanding rapidly and it is opening new opportunities for innovation, investment and growth.
8: बीते एक दशक में भारत ने अपने ट्रांसमिशन नेटवर्क को भी एक्सपेंड किया है. साथियों, भारत में पावर इंफ्रास्ट्रक्चर का यह विस्तार हमारे सेमीकंडक्टर इकोसिस्टम के लिए भी एक बड़ी स्ट्रेंथ है. भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए.
7: On the occasion, Union Minister of Electronics and IT, Ashwini Vaishnav, said India had wanted to establish a semiconductor industry for several

கீரவாணி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் ஒலித்தது. நிறைவாக தஞ்சாவூர் சங்கர ஐயர் இயற்றிய ஆனந்த பைரவி ராகத்தில்லானா கண்டசாப்புதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் மது அவர்களின் வீண இசை கேட்டோம். பாபநசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 12:39. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமிகண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்

இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து

0: துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
1: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த ஜிடிபி வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகளில். அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபமேற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபமேற்றி, பொது இடங்களில் சென்று தீபமேற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததையடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
3: 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014ஆம் ஆண்டு 190,000 கோடியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,311,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலை

0: நோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினைக் கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 20 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் ப்ரூக்ஸ், அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 20 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதில 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: இனி ரசிப்போம் மெல்லிசை. நிகழ்ச்சியின் முதலில் கு மருதமணி இயற்றிய பாடல், மணிராஜா இசையில் பாடியுள்ளார் சுஜாதா மோகன்.

நிறைவாக ஒலிக்கிறது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பாடல். கே. பத்மநாபன் இசையில் பாடியுள்ளார்கள் எல். சங்கர், அம்ரிதா ஆகியோர்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இ சஞ்சீவினி திட்டம். இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் வளர்ச்சி ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் இந்திய அரசின் முக்கியமான தொலைதூர மருத்துவ திட்டமான இ சஞ்சீவினி திட்டம் நாட்டின் சுகாதார சேவையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது. இந்த திட்டத்தை இந்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. பிரதம மந்திரியின் டிஜிட்டல் இந்தியா கனவை நிறைவேற்றும் முயற்சியாகவும் ஆரோக்கியமான இந்தியா என்ற இலக்கை அடையும் ஒரு முக்கிய படியாகவும் இ சஞ்சீவினி திட்டம் அமைந்துள்ளது. இந்தியாவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை பெறுவது பல நேரங்களில் சிரமமாக இருந்தது. சிறப்பு மருத்துவர்கள் பெரும்பாலும் நகரங்களில் மட்டுமே கிடைப்பதால் கிராம மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக மருத்துவர் உங்கள் வீட்டிலேயே என்ற நோக்கத்துடன் இ சஞ்சீவினி திட்டம் உருவாக்கப்பட்டது. தொலைதூர மருத்துவம் என்பது இணைய வழியாக மருத்துவ ஆலோசனை பெறும் முறையாகும். நோயாளி மற்றும் மருத்துவர் ஒரே இடத்தில் இல்லாவிட்டாலும் வீடியோ அழைப்பு, ஒலி அழைப்பு மற்றும் டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் மூலம் ஆலோசனை பெற முடியும். இது நேரம், செலவு மற்றும் ஆபத்தை குறைக்க உதவுகிறது. இத்திட்டம் 2 முக்கிய சேவைகளை வழங்குகிறது. டாக்டர் டு டாக்டர். இந்த சேவையின் மூலம் முதன்மை சுகாதார மையங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள் மாவட்ட மருத்துவமனைகளில் உள்ள நிபுணர் மருத்துவர்களுடன் இணைய வழியாக ஆலோசனை பெற முடியும். இதனால் கிராமப்புற மக்களுக்கும் சிறப்பு

சிறப்பு மருத்துவர்களின் சேவை கிடைக்கிறது. இரண்டாவது, பேஷண்ட் டு டாக்டர். இந்த சேவையின் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்தபடியே மருத்துவருடன் நேரடியாக ஆன்லைன் மூலம் பேசலாம். மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்து பட்டியல் டிஜிட்டல் முறையில் கிடைக்கிறது. கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல அச்சம் கொண்டிருந்தனர். அப்போது சமூக இடைவெளியை கடைபிடித்து மருத்துவ சேவை பெற இ சஞ்சீவினி திட்டம் மிகுந்த உதவியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி பாதுகாப்பாக சிகிச்சை பெற்றனர். இத்திட்டத்தின் நன்மைகளாவன, மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய நேரம் குறைகிறது, பயணச்செலவு மிச்சமாகிறது, தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கிறது, தொலைதூர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு நிபுணர் மருத்துவ ஆலோசனை கிடைக்கிறது. இ சஞ்சீவினி திட்டம் டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தொழில்நுட்பத்தின் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரம் கிராமம் என்ற வித்தியாசத்தை குறைத்து அனைவருக்கும் சமமான சுகாதார உரிமையை வழங்குகிறது. இத்திட்டம் மேலும் பல மொழிகளில் மேலும் பல மருத்துவ நிபுணர்களுடன் விரிவுபடுத்தப்பட உள்ளது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டால் இ சஞ்சீவினி சேவை இன்னும் விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்படும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவினி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: நாட்டின் பல தரப்பட்ட மக்கள்
1: அவர்களுக்கு ஏற்றாற்போல்
0: 220 திட்டங்கள்
1: நலம் காக்க, நல்வழி காட்ட,
0: ஊக்கம் வழங்கிட, உற்சாகமாய் வாழ்ந்திட
1: அறிந்து கொள்வீர்.
0: பாரத பிரதமரின் முதன்மை திட்டங்கள்
1: சாலை போக்குவரத்து மேம்பாடு அதற்கொரு திட்டம்,
0: மக்களுக்கு மருத்துவ காப்பீடா அதற்கொரு திட்டம்,
1: நற்பயிர்கள் செழித்து வளர விவசாயிகளுக்கு ஒரு திட்டம்,
0: விளை பொருட்களை நல்ல விலைக்கு விற்க ஒரு திட்டம்,
1: பெண்களுக்கான திட்டம்,
0: பணி செய்வோருக்கான திட்டம்,
1: புதிய தொழில் தொடங்க ஒரு திட்டம்
0: என்று அனைத்து தர மக்களையும் மனதிற்கொண்டு துவங்கப்பட்ட திட்டங்களே பாரத பிரதமரின்
1: முதன்மை திட்டங்கள்.
0: இந்த திட்டங்கள் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமா?
1: ஆம் நேயர்களே, இந்த மேம்பாட்டு திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் நமது வானொலியில் ஒளிபரப்பாகிறது.
0: கேளுங்கள், பயன்பெறுங்கள்.

0: என்னுயிர் தோழி. இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம்பெறுவது இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும். உரை வழங்குகிறார் பேராசிரியை உம்மு ஜாஸ்மின் அவர்கள். தொடர்ந்து கருவுறுதலில் உள்ள சவால்கள் குறித்து உரையாற்றுகிறார் மருத்துவர் கல்பனா அவர்கள்.
1: அன்பிற்கினிய அகில இந்திய ரேடியோ நேயர்களே, வணக்கம். நான் முனைவர் உம்மு ஜாஸ்மின். நமது தூத்துக்குடியில் காமராஜ் கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ் இலக்கியம் இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும் என்ற தலைப்பில் வந்திருக்கிறேன். தமிழ் இலக்கியத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா எல்லா சமயங்களை சார்ந்தவங்களும் எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் அவங்களுடைய பங்களிப்பை செவ்வனே செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் உங்கள் கூட நினைவு கூர்ந்துட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன். முக்கியமாக சமுதாய நல்லிணக்கம், அறநெறி, ஆன்மீகம், அறிவியல், நாவல் மற்றும் நவீன கவிதை என பல தளங்களில் தமிழ் இஸ்லாமிய எழுத்தாளர்களும் கவிஞர்களும் ஆற்றிய படைப்புகள் இன்னும் தமிழ் அன்னையின் அணிகலன்களாக ஜொலிச்சிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். இறை நம்பிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு, ஆன்மீகம், அறம், மனிதநேயம், சமத்துவம், சமூக நீதி

இப்படி பல்வேறு சிந்தனைகளை தமிழ் மொழியின் அழகோடு சேர்த்து வெளிப்படுத்தியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தமிழ் இலக்கிய வரலாற்று பயணத்தில் சற்று திரும்பி பார்த்தால் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது உமறுப்புலவர் தான். உமறுப்புலவர் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே, தமிழ் வாசித்த அனைவருக்குமே தெரியும். அவர் நமது தூத்துக்குடியை சார்ந்த, நாகலாபுரத்தில் பிறந்த நம்ம தமிழர் தான். அவர் இயற்றிய சீரா புராணம், அது நபிகள் நாயகத்தின் வரலாற்று காவியமாக இருக்குது. அவர் அரபு தேசத்தில் இருந்தாலும் நம்ம தமிழ் சமூகத்துக்கும் அவருடைய அமைதியும் ஞானமும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மண்ணின் மனமும் தமிழ் பண்பாட்டின் அழகும் அணு அணுவாக சேர்த்து அந்த காவிய படைப்பை நமக்காக படைத்து தந்திருக்கிறார். சீரா புராணம் 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் 5027 பாடல்களையும் கொண்டதாக இருக்குது. நேயர்களே, சீரா புராணம் பற்றி நம்ம பேசணும்னா அதை வாய்விட்டு சொல்ல முடியாது. அதன் அழகை நாம் உணரணும். இறைவனை பற்றி அவர் பாடும்போது, திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவினுங்கணுவாய் மதித்திடா பேரொளி அனைத்தும். எவ்வளோ அழகான தமிழ். இறைவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன், அதே நேரத்தில் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன் என்ற ஆழமான சிந்தனையை இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதனால் உமறுப்புலவரை பற்றி பேசும்போது அவர் இஸ்லாமிய கருத்தை தமிழில் சொன்னவர் என்று மட்டும் சொல்ல முடியாது. தமிழ் காப்பிய மரபுக்குள்ளேயே இஸ்லாமிய சிந்தனையை இயல்பாக கொண்டு வந்து சேர்த்தவர் என்று தான் நம்ம அவரை சொல்லணும். அவருடைய மற்ற படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, முதுமொழி மாலை, சீதகாதி, சீதகாதியுடைய திருமண பாடல்கள் என்று அவருடைய படைப்பு இருக்கு. இன்றைய தமிழ் சமூகம் அவருடைய தமிழ் சொல்லாடலை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தவம் மாதிரி இருந்து வாசிச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, நாம் கொஞ்சம் வேற ஒரு உலகத்துக்கு போகலான்னா ஆன்மீக உலகம். அங்கேயும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய படைப்புகளை நாம் யோசிச்சு பார்க்கணும். அவருடைய குணங்குடி மஸ்தான் சாஹிப், அவர் ஆன்மீக தளத்தில் சித்தருக்கு இணையான, சித்தர் மாதிரி மட்டும் இல்லை, அவர் வந்து சித்தர் மாதிரி வாழ்ந்தாருன்னு தான் எல்லாருடைய கருத்துக்களும் பதியப்பட்டிருக்கு. சித்தருக்கு இணையான மெய்ஞான பாடல்களை நமக்காக தந்தவர் அவர். நிராமயா கன்னி, மனோன்மணி கன்னி, அகத்தீச சதகம், நந்தீச சதகம், இப்படி பல படைப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் எளிய மக்களுக்கும் இறை தத்துவங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற வகையில் அவர் படைத்திருக்கிறார். முதல்ல இந்த ஒரு லைனை வாசித்தோம் அப்படின்னா, நிராமயா நின்ற நிராகுல பொருளே. இந்த லைனை வாசிக்கும் போது நமக்கு இவர் பாடிய இந்த இறைவனை வடிவமற்ற பேரொளியாக கொண்டு போற்றும் இஸ்லாமிய தத்துவத்தையும் தமிழ் மெய் ஞான மரபையும் இணைக்கும் பாலமாக அவர் அமைஞ்சிருக்கிறார் என்று பார்க்குறோம். அவருடைய பாடல்களை படிக்கும்போது இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடுற மக்களுக்கு இடையில, என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு அவருடைய பாடல் கொண்டு போய் சேர்த்துருதுன்னு சொல்கிறாங்க. உள்ள தூய்மையை தான் அவர் முக்கியமாக கொண்டு பாடுறாராம். அகந்தையை விட்டுடணும், ஆசையை அடக்கணும், இறைவனிடம் அன்பு செலுத்தணும், மனிதனை மனிதனாக மதிக்கணும், இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் அவருடைய பாடல்களை தொடர்ந்து வர்றது. அதனால தான் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்களை படிக்கும்போது அது மத பாடல்களை படிக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. ஒரு மனிதன் தன்னையே தேடிக்கொண்டு போகிற பயணம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இஸ்லாமிய படைப்பாளியை நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா, சதாவதானி செய்கு தம்பி பாவலர். சதாவதானி என்ன, அப்படி சதாவதானி அப்படின்னு இன்றைய தமிழ் சமூகம் யோசிக்கணும். சதாவதானி என்ற சொல்லுக்கு அர்த்தம் முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். சதம் என்றால் 100, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவதானம் என்றால் கவனம். ஒரே நேரத்தில் பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி அவற்றை நினைவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் சரியான முறையில் பதிலளிக்கக்கூடிய திறமை தான் சதாவதானம். செய்கு தம்பி பாவலருக்கு அப்படி ஒரு அவதான திறமை இருந்திருக்கு. அவருடைய அவதான நிகழ்ச்சியில் பலரும் பலவிதமான கேள்விகளையும் இலக்கிய சவால்களையும் முன்வைப்பாங்க. ஒவ்வொருடைய கேள்விக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இன்னொரு கேள்விகள் அடுக்கிக்கிட்டே போவாங்க. ஒரே நேரத்தில் அத்தனை கேள்விகளையும் மனதில் வச்சுக்கிட்டு வரிசையாக வரிசைப்படுத்தி முறையாக நினைவுபடுத்தி விடையளிப்பது தான் அவருடைய திறமை. அதனால தான் அவருக்கு சதாவதானி என்ற பட்டம் கிடைச்சது. அவருடைய அறிவாற்றலுக்கும் நினைவாற்றலுக்கும் அவாதான திறமைக்கும் கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த சதாவதானி. அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, கூர்மையான அறிவாற்றலும் தமிழ் புலமையும் கொண்ட ஒரு இலக்கிய மேதை. தமிழ் இலக்கியத்தின் மீது அவருக்கு இருந்த ஆழமான புலமை, குறிப்பாக கவிதை சொல்வளம்,

இலக்கிய நயம், அவற்றில் அவர் பெற்றிருந்த தேர்ச்சி, தனித்துவமான புலவராக அவர் இருந்தார். அவருடைய கவிதை நூல்களை பார்க்கணுன்னா நபிகள் நாயகம் ஆன்மீக மஞ்சரி, பத்தந்தாதி, திருமதினத்து அந்தாதி, நீதிவன்வா, இப்படி அவருடைய படைப்புகளை நம்ம நிறைய பார்க்கலாம். அடுத்ததான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற முக்கியமான ஆளுமை யாரு அப்படின்னா மனவி முஸ்தபா. மனவி முஸ்தபா பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் எழுத்தாளர் மட்டும் அவரை நிறுத்திட முடியாது. அவர் அறிவியல் தமிழின் தந்தை. தமிழ் இலக்கியத்தை அறிவியல் மற்றும் கலை சொற்கள் துறையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொண்டு போன முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா மனவி முஸ்தபா அவர்கள் தான். கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கணினி என்ற மிகச்சிறந்த தமிழ் சொல்லை உருவாக்கியவரும் இவரே தான். மருத்துவம், பொறியியல், கணினித்துறை, அறிவியல் துறை, பல்லாயிரக்கணக்கான கலை சொற்களை உருவாக்கி தமிழ் மொழியை நவீன அறிவியலுக்கு ஏற்ப தகவமைத்து கொடுத்த முக்கிய படைப்பாளி மனவி முஸ்தபா. இவர் ஒரு தமிழ் அறிஞர், ஆய்வாளர், கலை சொல்லாக்க அறிஞர், இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தை முறையாக பதிவு செய்தவர் என்றெல்லாம் அவரை சொல்லலாம். அவர் முக்கியமாக அறிவியல் தமிழ் தந்தையின் போற்றப்படுறதோட கலை சொல் அகராதிகளை உருவாக்கி கணினி, மருத்துவம், அறிவியல் என்ற எளிய சொற்களை எல்லாம் தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். யுனெஸ்கோ கூறியர் இதழின் தமிழ் பதிப்பாசிரியராக செயல்பட்டு தமிழ் இலக்கிய உலகிற்கே அறிவியல் பார்வையை ஊட்டிய பங்கு மனவி முஸ்தபாவுக்கே சேரும். அவருடைய முக்கிய நூலான தமிழில் இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள், தமிழ் இஸ்லாமிய மெயினான இலக்கியங்கள், சிந்தைக்கு இனிய சீரா போன்றவை குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கு. தமிழில் இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள் என்ற நூலுக்கு அணிந்துரையில குறிப்பிட்டிருக்காங்க, இஸ்லாமிய இலக்கியங்களை ஆய்ந்து தோய்ந்து அவற்றின் வடிவங்களை நமக்கு காட்ட முயற்சிருக்கிறார் என்று அவரை பாராட்டியிருக்காங்க. இந்த ஒரு கருத்தை மனவி முஸ்தபாவின் பணியை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏற்கனவே ஒரு இலக்கியத்தை எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பணி, பல நூற்றாண்டுகளாக உருவாகி வந்த இலக்கியங்களை தேடி எடுத்து பார்த்து அவற்றை வகைப்படுத்தி அவற்றை சிறப்பை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்கிறதுங்கிறது மிகப்பெரிய பணி. இந்த மிகப்பெரிய பணியை மனவி முஸ்தபா மிகச் சிறப்பாக செய்து இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம கண்டிப்பாக நினைவு கூறணும். அடுத்ததாக நினைவு கூற வேண்டிய முக்கியமான எழுத்தாளர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இவர் முக்கியமான ஆள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நவீன தமிழ் இலக்கியத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய பங்கு வந்து ஈடு இணையற்ற ஒரு விஷயமாக இருக்குது. புது கவிதையில் உருவகங்களையும் குறியீடுகளையும் கையாளுவதில் வல்லவராக இருக்கார். ஆலாபனை கவிதை தொகுப்புக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால் வீதி, பித்தன், சுட்டு விரல், மின்மினிகளால் ஒரு கடிதம் போன்ற படைப்புகள் நவீன தமிழ் கவிதைகளில் முக்கியமான பங்களிச்சிருக்கு. இவர் தத்துவங்களை மட்டும் இல்லை காதலையும் தன்னுடைய கவிதைகளை கையாண்ட விதம் வந்து தனித்துவமாக இருக்கும். சில காதல் கவிதைகளை இன்றைய தலைமுறைக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கவிதையை கேளுங்க. நீ என்னை பார்த்தபோது என் விழிகளில் பூத்த பூக்கள், நீ திரும்பி பார்த்தபோது காய்களாகிவிட்டன. மற்றொரு கவிதையில் அவர் சொல்கிறாரு, உன்னை சந்தித்த நொடியில் காலம் தன் கடிகாரத்தை நிறுத்திவிட்டது என்று காதலனுடைய ஆழத்தை என்ன அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இன்னொரு காதல் கவிதையை கேளுங்க, என் உயிரோ உன்னிடத்தில், உன் உயிரோ என்னிடத்தில், மரணம் என்ன செய்யும் இப்படின்னு கேள்வி கேட்டிருக்க அழகாக கவனிக்கிறோம். அடுத்து இன்னொரு கவிதை, நீ விளையாடி உடைப்பதற்காகவே இதயங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனவோ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. காதல் பிரிவில் அவர் சொல்கிறாரு, காதல் கவிதைகளை கப்பல் செய்து கண்ணீரில் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதற்கு பேர்தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பெண்ணை பற்றி அவர் சொல்லும்போது, நீ பலவீனமானவள், ஆனால் உன் ஆயுதங்களோ பயங்கரமானவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய கவிதையின் சிறப்பை சொல்லணும்னா இன்னும் சில வரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீராக அப்படின்ற அவர் கவிதையில், நீரை போல் மென்மையாக இரு, மென்மையே உயிர்த்தன்மை அப்படின்னு மனித வாழ்க்கையை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு. மென்மையாக இருப்பது பலவீனம் இல்லை, மென்மைக்கு உள்ளேயே பெரிய உயிர்த்தன்மை இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல வரார். நீர் ஆயுதம் இல்லாமல் போராடுகிறது, எல்லாவற்றையும் வென்று விடுகிறது. இந்த சிந்தனையை தான் அவர் இந்த ஒரு வரியில் நமக்கு சொல்கிறாரு. மென்மையாக இருங்கள், ஆனால் பலவீனமாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவர் இந்த கவிதையின் அழகு மூலயமா நமக்கு சொல்கிறார். கவிக்கோவை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவரை பற்றி

சொல்லும்போது தமிழின் மரபையும் நவீனத்தையும் ஒரே புள்ளியில் இணைத்த அபூர்வமான கவி ஆளுமை அப்துல் ரஹ்மான் அப்படின்னு அவரை புகழ்ந்திருக்கிறாரு. அடுத்ததாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஆளு மேதை மு மேத்தா. மு மேத்தா இவருடைய கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வச்சு நம்மளை மிரட்டுறதில்லை, சாதாரண வார்த்தைகளை கொண்டு வந்து நம்மளை யோசிக்க வைப்பார். அவருடைய கவிதை தொகுப்புகளில் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, ஒரு வானம் இரு சிறகு, மனிதனை தேடி, இது எல்லாமே நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய உணர்வுபூர்வமான கவிதைகளை வச்சு நம்மளை யோசிக்க வச்சிருப்பார். எளிய சொல்லாட்சியாலும் இதயத்தை தொடும் உணர்ச்சிகளாலும் பாமர மக்களையும் கவிதை படிக்க வைத்தவர் மு மேத்தா, முகம்மது மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற அவருடைய படைப்புக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறார் அவர். இவர் நிறைய திரை பாடல்களை எழுதியிருக்கிறாரு. எல்லாருக்குமே பிடித்த உதயகீதம் அப்படிங்கிற படத்தில் பாடு நிலாவே தேன் கவிதை, இந்த பாடலை எழுதினவர் மேத்தா தான். கேளடி கண்மணி அப்படிங்கிற படத்தில் கற்பூர பொம்மை ஒன்று, இந்த பாடலை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவரும் மு மேத்தா தான். இன்றைய இளைய சமூகமும் பாடக்கூடிய ராஜராஜ சோழன் நான், இந்த பாடலை எழுதினவரும் நம்ம மு மேத்தா தான். இப்படி காதல் பாடல்கள் நிறைய நம் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த மு மேத்தா, அவருடைய சில கவிதைகளை உங்கள்கிட்ட வாசித்து காமிக்கிறேன். உன் முகவரியை தேடி தேடி என் பாதங்கள் தேய்ந்து போயின, ஆனால் என் இதயமோ உன் வீட்டு வாசலிலேயே தங்கிவிட்டது. எப்படி ரசிச்சு எழுதியிருக்கிறாரு பாருங்க. மற்றொரு கவிதையில் காதல் பிரிவை பற்றி அவர் பேசுகிறாரு. நீ விற்று சென்ற நினைவுகள் என் இரவுகளை தின்று கொண்டு இருக்கின்றன. இந்த எளிய பேச்சு நடையில் உணர்வுகள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல மு மேத்தாவுடைய படைப்புகள் மிகச்சிறந்ததாக இருக்கு. அவருடைய ஒரு வானம் இரு சிறகு என்ற தொகுப்பில் ஒரு வரியை பாருங்க. நியாயங்களின் விலை இங்கே அதிகமாகிவிட்டது, எனவேதான் அதை வாங்க இயலவில்லை. இந்த வரிகளை கேட்ட உடனே நமக்கு என்ன தோன்றுது? நியாயம் இருக்க தான் செய்யுது, அதை வாங்குறதுக்கான விலை அதிகமாயிருச்சு. இது கவிதையா இல்லை சமூகத்தின் மீது வைக்கப்பட்ட கண்ணாடியா? இரண்டுமே தான். மு மேத்தா கவிதைகளில் இப்படிப்பட்ட சமூக பார்வை நிறைய இருக்குது. ஒரு நேர்காணலில் கவிதையை பற்றி பேசும்போது மு மேத்தா சொல்கிறாரு, கவிதை என்பது கனவு காண்பதல்ல, கண் எதிரே இருப்பவரை காண்பது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வாக்கியமே அவருடைய கவிதை உலகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அடுத்து உங்களுக்கு நினைவு கூறுறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற எழுத்தாளர் மக்கள் பாவலர் இன்குலாப். இன்குலாப் அப்படிங்கிறது நம்ம முழக்கமாக கேள்விப்பட்டிருக்கோம். அதுவே அவருக்கு பெயராக அமைஞ்சிருக்குன்னா அவர் எப்படிப்பட்ட புரட்சியாளராக இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பார்க்கணும். அவருடைய பெயர் சாகுல் ஹமீத். அவருடைய எழுத்துல சமூக கேள்விகள் அதிகமாக இருக்கும். அவர் தமிழ் எழுத்தாளர் மட்டும் இல்ல, புரட்சி கவிஞர். மார்க்சிஸ்ட் கொள்கையினாலும் பெரியாருடைய தத்துவத்தினாலும் அதிக பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதின ஒரு பாடல் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா அப்படிங்கிற பாடல் அந்த சமயங்கள்ல மிக புரட்சிகரமான பாடலாக அமைஞ்சிருக்கு. அவ்வை என்ற நாடகத்தையும் அவர் இயற்றி நடத்தி காட்டியிருக்கிறாரு. அவருடைய கவிதை காந்தல் நாட்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக அவர் இறந்த பிறகு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. அவருடைய கவிதையை படிக்கும்போது நமக்கு வெறுமனே ரசிப்பு வராது. நம்முடைய சமூகத்தில் எல்லாருக்கும் உண்மையிலேயே சமமான இடம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே எழும். அந்த கேள்வியை நமக்குள்ளே எழுப்புவது தான் சமூக அக்கறையுள்ள இலக்கியத்தின் பலம். அந்த இலக்கியங்களை படைச்ச ஒரு ஆள் அப்படின்னு இன்குலாப் அவர்களை நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம். அடுத்த நம்மளுடைய இந்த சிந்தனை நாவல் பக்கமாக நான் திருப்புறேன். இந்த இஸ்லாமிய தமிழ் சமூகத்தில் இந்த படைப்பாளி தோப்பில் முகம்மது மீரான், அவர் நாவல் சிறுகதை இதையெல்லாம் உலகுக்கு கொண்டு வந்த ஒரு ஆள். இந்த முக்கியமான பெயர், அவருடைய எழுத்துக்கள் கடலோர மக்களுடைய வாழ்க்கை, குடும்ப உறவு, மதம், பண்பாடு, வறுமை, சமூக மாற்றங்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் நம்மளை வாசிக்க வச்சு தெரிய வச்சிருக்கு. உரைநடை இலக்கியத்தில் தென் தமிழக எல்லை மக்களின் யதார்த்த வாழ்க்கையை தத்ரூபமாக பதிவு செய்ததில் தோப்பில் முகம்மது மீரான் முக்கியமான ஒரு ஆள்.
இவருடைய சாய்வு நாற்காலி நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. கடலோர கிராமத்தின் கதை, கூணன் தோப்பு போன்ற படைப்புகள் எளிய மனிதர்கள் உணர்வுகளையும் சமூக மாற்றங்களையும் நமக்கு அழகாக வாசிக்கும் போதே படம்

0: காட்டுற மாதிரி அவர் எடுத்து காமிச்சிருப்பாரு. இவங்களுடைய வாழ்க்கைக்குள் நாமளும் போய்விட்ட மாதிரியான ஒரு உணர்வை அவருடைய எழுத்து அந்த வாசிப்பு நமக்கு ஏற்படுத்தும். நாம வாழாத வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்தியதுல இந்த தோப்பில் முகமது மீரான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இவரை பத்தி எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லும்போது, மக்களின் இயல்பு மொழியையும் அவர்களின் வாழ்க்கை முறையையும் எந்த போலித்தனமும் இன்றி இலக்கியமாக மாற்றிய மாபெரும் படைப்பாளி தோப்பில் முகமது மீரான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அன்பிற்குரிய நேயர்களே, இவ்வளவு பேரை பற்றி நான் பேசினேன். உமரு புலவர், குணங்குடி மஸ்தான் சாஹிப், சேகு தம்பி பாவலர், மணவே முஸ்தபா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், மு மேத்தா, இன்குலாப், தோப்பில் முகமது மீரான், எல்லோரும் ஒரே மாதிரி எழுதலை. ஒருவருடைய எழுத்து காப்பியம், ஒருவருடையது மெய்ஞான பாடல், ஒருவருடையது ஆய்வு, ஒருவருடையது புதுக்கவிதை, ஒருவருடையது சமூக பார்வை, ஒருவருடையது நாவல். ஆனால் இவைகள் எல்லாம் இணைக்கிற ஒரே விஷயம் இருக்கிறது. அது என்னன்னா, மனிதனை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம். இறை நம்பிக்கை இருக்கட்டும், ஆன்மீகம் இருக்கட்டும், கவிதை இருக்கட்டும், சமூக போராட்டம் இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நடுவில் மனிதன் இருக்கிறான். அவனுடைய கண்ணீர் இருக்கிறது, அவனுடைய கனவு இருக்கிறது, அவனுடைய நம்பிக்கை இருக்கிறது, அவனுடைய உரிமை இருக்கிறது. அதனால தான் தமிழ் இஸ்லாமிய இலக்கியத்தை ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் இலக்கியம் அப்படின்னு நாம் பார்க்கக்கூடாது. தமிழின் பரந்த இலக்கிய பரப்பில் உருவான ஒரு வளமான மரபு. நான் இந்த உரையை ஒரு சின்ன நினைவூட்டலாக முடிக்கிறேன். உமரு புலவர் நமக்கு காப்பியத்தின் வழியாக இஸ்லாமிய சிந்தனையை அறிமுகப்படுத்தினார். குணங்குடி மஸ்தான் சாஹிப் நம்முடைய உள்ளத்தை நோக்கி பார்க்க சொன்னார். சதாவதானி சேகு தம்பி பாவலர் அறிவாற்றலின் உயரத்தை நமக்கு காட்டினார். மணவை முஸ்தபா இந்த இலக்கிய மரபை தேடி ஆராய்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றார். கவிக்கோ அப்துல் ரஹ்மானோ அவருடைய கவிதைக்குள் மனித நேயத்தையும் புதுமையையும் கொண்டு வந்தார். மு மேத்தா எளிய சொற்களில் சமூகத்தின் பெரிய உண்மைகளை சொன்னவர். இன்குலாப் நம்மளை நோக்கி கேள்வி கேட்க சொன்னார். தோப்பில் முகமது மீரான் ஒரு சமூக வாழ்க்கையை நம் முன்னால கொண்டு வந்து சேர்த்து அதையும் ரசிக்க செய்தார். அதனால தமிழ் இஸ்லாமிய இலக்கியம் என்பது ஒரு மதத்தின் இலக்கியம் மட்டுமல்ல, ஒரு தமிழின் ஒரு குரல், அது ஆன்மீகத்தின் ஒரு குரல், அது மனித நேயத்தின் ஒரு குரல், அது சமத்துவத்தின் ஒரு குரல், அது சமூக நீதியின் ஒரு குரல். அந்த குரலை நாம் தொடர்ந்து கேட்போம், அந்த படைப்புகளை நாம் தொடர்ந்து வாசிப்போம், அந்த சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். தமிழ் வளரட்டும், தமிழ் இலக்கியம் செழிக்கட்டும், மனித நேயம் வளரட்டும். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அகில இந்திய வானொலிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இஸ்லாமிய படைப்பாளிகளும் படைப்புகளும். உரை வழங்கியவர் பேராசிரியை உம்மு ஜாஸ்மின் அவர்கள்.

0: இனி தொடர்வது கருவுறுதலில் உள்ள சவால்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மருத்துவர் கல்பனா அவர்கள்.
1: முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ்ல மேரேஜ், அதுக்கப்புறம் இம்மிடியட்டா ரெண்டு குழந்தைங்க, ஒரு 21 இயர்ஸ்ல வந்து ஃபேமிலி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லா லேடிஸுமே வந்து அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ல வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகணும், நல்ல ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அப்ராட் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதுவா மேரேஜா அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பா அந்த ப்ரொஃபஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சோ லேட் மேரேஜ்ங்கிறது ரொம்ப காமன், ஒரு 28 இயர்ஸ் 30 இயர்ஸ்ல மேரேஜ்ங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுது. அந்த மாதிரி டிலே ஆறப்ப என்ன ஆகுது, மேரேஜுக்கு அப்புறமும் குழந்தைய வந்து ஒரு பாரமா நினைச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப காமனா வந்தது. சோ அந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண்ணுக்கு மேக்ஸிமம் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா 20-25 வயது வரைக்கும் இருக்கு. சோ அந்த பீரியட் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. 35 வயதுக்கு மேல போறப்ப அவங்களோட கருமுட்டையோட தரம் எல்லாமே கம்மி ஆயிடுது. சோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னாலையும் வந்து குழந்தையின்மை இப்போ ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அது தவிர நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே இப்போ வந்து முன்னாடி மாதிரி எக்ஸசைஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம ஜங்க் ஃபுட், அதாவது ஆரோக்கியமான உணவு பழக்கம் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. சோ அதனால எடை கூடுறதுனாலையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் எல்லாமே கம்மி ஆயிடுது. அது தவிர நம்ம எல்லா மேல்ஸ் கிட்டையும் கேட்டா எனக்கு ஜாப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேலை நாட்டு கலாச்சாரம் வந்து நம்ம இதுல ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே வருதுன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ஸ்மோக்கிங், ஆல்கோஹாலிசம், மது பழக்கம் அந்த மாதிரி வரப்ப அவங்களோட விந்து அணுக்களோட குறைபாடுகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுது. இதை அவாய்ட் பண்றதுக்காக கருமுட்டையை எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சில பெண்கள் வந்து ஜென்ரலா யாருக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா, சில கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அவங்க சிகிச்சை அப்ப அவங்களோட கருமுட்டை இல்லைன்னா விந்து அணுக்கள் செயலிழந்து போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட கருமுட்டையை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறான். பட் மேலை நாட்டில எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ்ல தான் நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்க சின்ன வயசுலயே அவங்க கருமுட்டையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்க எப்போ தாயாகணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க கன்சீவ் ஆயிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் வந்து இன்ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு வரும். இப்போ குழந்தையின்மைக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா ஹாஸ்பிட்டலுக்கு வரப்ப ஃபர்ஸ்ட் ரூரல் சைட்ல எல்லாம் வில்லேஜ்ல அதுல எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, பெண்களை மட்டும்தான் கன்சல்டேஷனுக்கு அனுப்புறாங்க, பெண்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு தவறான எண்ணம். ரெண்டு பேருமே ஈக்குவலா ரெஸ்பான்சிபிள். இப்போ ஆண்களுக்கு வந்து விந்து அணுக்கள்ல குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் கப்பலுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குற ஆண்களுக்குள்ள விந்தணு குறைபாடுகள்னால அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது. சோ ஹாஸ்பிடல்லே வந்து ஒரு ப்ரீ இன்ஃபர்டிலிட்டி பேக்கேஜ் ஒன்னு வச்சிருக்கோம். அதாவது குழந்தையின்மைக்கான தம்பதிகள் வரப்ப அவங்களுக்கு பேசிக் டெஸ்ட் எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து பண்ணி ஒரு டயக்னோசிஸ், இதனாலதான் குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். இப்போ ஆண்களுக்கு வந்து மெயினா பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவங்களோட விந்தணுக்கள்ல குறைபாடுகள் இருக்கு. அணுக்கள் வந்து நார்மலா இயற்கையில கரு தரிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதாவது WHO கட் ஆஃப் லெவல் ஒன்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்பதான் அவங்க இயற்கையில கரு தரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. சோ அந்த வேல்யூஸ விட அவங்களோட அணுக்களோட எண்ணிக்கையோ இல்லைன்னா மொட்டிலிட்டியோ கம்மியா இருக்கிறப்ப அவங்க இயற்கையில கரு தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு சில சமயங்கள்ல விந்தணுக்கள் எதுவுமே இல்லாம கூட வர்றாங்க. அவங்களுக்கு அவங்களோட விதை பையிலிருந்து கூட எடுத்து டெஸ்ட் டியூப் பேபி சிகிச்சை, செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை பண்ணி அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள், 3 குழந்தைகள் பிறந்து போயிருக்கிறாங்க. ஜெனரலா மேல்ஸ் என்ன நினைக்கிறாங்க, விந்தணுக்கள்ல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்து அதை வந்து ஜாஸ்தி பண்ணி இயற்கையில கருத்தரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. சோ அது வந்து தவறான எண்ணம். மருந்து மாத்திரைகள்னால பெரிய லெவல்ல இதை இன்க்ரீஸ் பண்ணி இயற்கையில கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு

சிகிச்சை மூலமா அவங்களோட மரபணு சம்பந்தப்பட்ட குழந்தைகளையே பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொல்யூஷன் வந்து முன்னாடி காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒரு வீட்டுல ஒருத்தர் ஒரு பைக் வச்சிருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்ப உள்ள காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு காரு ஒரு பைக்குங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. சோ அதனால என்ன ஆகுது, நம்மளோட அட்மாஸ்பியர் எல்லாமே பொல்யூட்டட் ஆகுது. அது தவிர வந்து நம்மளோட சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இதுலயும் ஈவன் ஒரு வெஜிடபிள் எடுத்தா கூட எவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் அளவுக்கு கூட இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி கூட நிறைய பேர் சொல்றாங்க. எங்களோட தோட்டத்துல விளைஞ்சது இது வந்து உரமே இல்லாம விளைஞ்ச காய்கறிகள் விளைஞ்ச பழங்கள். சோ எல்லா இதுலயும் வந்து ஒரு பொல்யூஷன் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஈவன் நம்ம வந்து நேச்சுரல் ஃபுட் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறதுல அவ்வளவு பொல்யூட்டன்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்மளோட விந்து அணுக்கள் எல்லாமே குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர அவங்களோட ஆக்குபேஷனை பொறுத்து கூட அது வந்து ஆல்டர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெயிண்டர் அப்படின்னு சொன்னா அந்த பெயிண்ட்ல உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து விந்தணுக்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல ஒரு வார்ம் அட்மாஸ்பியர்ல அதாவது டெம்பரேச்சர் ஜாஸ்தியா உள்ள அட்மாஸ்பியர்ல ஒருத்தங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனாலையும் விந்தணுக்களோட உற்பத்தி குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அப்படி ப்ரொலாங்டா ஒரு 12 அவர்ஸ்க்கு மேல ஒரே சீட்ல இருந்து அவங்களோட ஒர்க் இருக்கிறப்ப அவங்களோட ஆக்குபேஷனுக்கு ரிலேட்டடா விந்தணுக்கள் குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப ஐடி ஃபீல்ட்ல ரொம்ப காமனா வராங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஒரு ஸ்ட்ரெஸ் சொன்னா கூட அவங்க லேப்டாப் மடிக்கணினி வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்க. அந்த மடிக்கணினால வர்ற வெப்பம்னாலையும் விந்தணுக்களோட உற்பத்தி குறைபாடுகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. முன்னாடி காலகட்டத்தில எல்லாம் பெண்களோட வயது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெண்களுக்கு வயது எல்லாருமே அதுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருப்போம். அதுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி இருக்கிறப்ப அதனால பெரிய பாதிப்புகள் இல்லாம இருக்கு. சில சமயங்கள்ல அவங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியா இம்யூனிட்டி கம்மியாகி அவங்களுக்கு அந்த பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறப்ப அந்த குழாய்கள் எல்லாமே அடைப்பு வர்றதுக்கு இந்த டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் மற்ற இன்ஃபெக்ஷன்னாலையும் அவங்களுக்கு அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு சம்டைம்ஸ் விந்தணுக்கள் எதுவுமே இல்லாத நிலைமை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு விதையிலிருந்து விந்தணுக்களை எடுத்து செயற்கை முறையில தாராளமா கருத்தரிக்கலாம். இப்போ பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை குழாயில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், கரு முட்டை பையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பையில பிரச்சனைகள் இருக்கலாம். சோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒன் பை ஒன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்றப்ப அவங்க இயற்கையில கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப காமனா எப்போதுமே ஒரு அடலசன்ட் கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் கூட வந்து கேக்குறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் ஹெவியா இருக்கும் இல்லைன்னா ரெகுலரா இருக்கும், உடனே ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஸ்கேன்ல பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. சோ அவங்க ரொம்ப டென்ஷனா இப்ப எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இந்த அடலசன்ட் கேர்ள்ஸ்லயே ஒபிசிட்டி ரொம்ப காமன் ஆயிடுது. இப்பெல்லாம் எக்ஸசைஸ்ங்கிறதே சுத்தமா இல்ல, அதுக்கும் மேல அந்த குழந்தைங்களுக்கும் படிப்போட சுமை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே தான் வருது. எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் தான் தன்னோட குழந்தைங்க வாங்கணும்னு நினைச்சு அவங்கள படிக்கிறது மட்டும் தான் ஒரே தொழில அவங்க பண்ற மாதிரி ஆயிடுது. எக்ஸசைஸ் எதுவுமே இல்ல, நம்மளோட டயட் எல்லாமே வந்து வெஸ்டர்னைசேஷன் மேலை நாட்டு கலாச்சாரம் மாதிரி டயட் எல்லாமே ஃபாலோ பண்றப்ப ஒபிசிட்டி அடலசன் கேர்ள்ஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடுது. சோ இதுதான் மெயின் ரீசன் இந்த பிசிஓடிக்கு. பட் நம்ம நினைக்கிற மாதிரி பிசிஓடி வந்து பெரிய பிரச்சனைகள் கிடையாது, அது ஈஸியா சரி பண்ண கூடிய பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் உள்ள பேஷண்ட்ஸும் இன்ஃபர்டைலா இருக்கிறது கிடையாது. நிறைய பேஷண்ட்ஸ் 50% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பிசிஓடின் பார்த்த உடனே திருமணமாகி 4 மாதத்துல டாக்டரை கன்சல்ட் பண்ணி எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்ட்டு கூட நிறைய பேர் வராங்க. பட் அது வந்து தேவையில்லாதது. ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 50% பிசிஓடி பெண்கள் வந்து தானா இயற்கையிலே கருத்தரிச்சிடுறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. சோ அது அவங்கள டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அவங்களோட ஹார்மோன்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த ஹார்மோன்ஸ்ல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய சிகிச்சைகள் இருக்கு, டேப்லெட் இருக்கு, லேப்ரோஸ்கோபி மூலமா அதை கரெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதோட அவங்களோட லைஃப் ஸ்டைல்

சேஞ்சஸ் வெயிட் ரிடக்ஷன் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றப்ப அவங்களோட ஒரிஜினல் வெயிட்ல இருந்து ஒரு 5 kg குறைச்சாங்கன்னாலே அவங்க ஈஸியா கன்சீவ் ஆகலாம். நிறைய பேஷண்ட்ஸ் ரெண்டு குழந்தைங்க பிறந்து எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. கர்ப்பப்பை குழாயில தான் வந்து நேச்சுரலா ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ அந்த கர்ப்பப்பை குழாயில வந்து அடைப்புகள் இருக்கிறப்ப அவங்க இயற்கையிலேயோ இல்லைன்னா சிம்பிள் மெத்தட் மூலமாவோ கருத்தரிக்க முடியாம போயிடுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒன்று அவங்களோட அடைப்பு வந்து அவங்களோட சிவியரிட்டியை பொறுத்து அந்த அடைப்பை வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் கேனுலேஷன் மூலமாக அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க இயற்கையில் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சமயங்களில் வந்து டியூப் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மட்டும்தான் ஒரே வாய்ப்பாக இருக்குது. இப்போ ரீசன்ட் இயர்ஸில் என்னது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை இல்லைன்னா ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ ஒரு ரீசன்னால குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஸ்டிச்சை வந்து எடுத்து விட்டு திருப்பி ஒரு

0: ரீசன்ட் இயர்ஸ்ல என்னது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை இல்லைன்னா ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ ஒரு ரீசன்னால குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஸ்டிச்சை வந்து எடுத்து விட்டு திருப்பி ஒரு சர்ஜரி பண்றாங்க. அந்த சர்ஜரியில வந்து அதோட சக்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், செயற்கை கருத்தரிப்பை கம்பேர் பண்றப்ப. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக வராங்க. எங்களோட மருத்துவமனையிலே பிறந்த முதல் குழந்தை, 9 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்த முதல் குழந்தை, செயற்கை கருத்தரிப்பு குழந்தை, இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்களுக்கு தான் பிறந்தது.
1: இதுவரை கருவுறுதலில் உள்ள சவால்கள் குறித்து உரையாற்றியவர் மருத்துவர் கல்பனா அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது என்னுயிர் தோழி, அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வரும் அதேவேளையில் இந்தியா மீதான உலகத்தின் நம்பகத்தன்மையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2026 உலகளாவிய மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகள், வளர்ச்சி வாய்ப்புகள், புதிய சிந்தனைகளுக்கு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். சிப் எனப்படும் செமிகண்டக்டர் தகடுகள் உற்பத்தியில் 100,000 பொறியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் சிப் தொழில்நுட்ப தகடுகள் உலகம் முழுவதும் பயணிப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளில் எரிசக்தி பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். சர்வதேச இந்திய தொழிற்சாலைகள், முதலீட்டாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவ மாணவிகளை ஒரே தளத்தில் இணைத்து செமிகண்டக்டர் துறையின் மின்னணு சங்கிலியை முன்னெடுத்து செல்லும் தளமாக இம்மாநாடு திகழ்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் பிரதமர் நல்ல உடல் நலத்துடன் நீடூழி வாழ வாழ்த்தியுள்ளனர். மத்திய மாநில ஆட்சியில் 25 ஆண்டுகாலம் சேவையாற்றிய பிரதமரை பாராட்டும் வகையில் 1 மாத கால மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. பிரதமரின் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் இன்று மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இல்லங்களில் தீபமேற்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். ரத்த தான முகாம்

0: தூய்மை பணிகள் உள்ளிட்டவைகளும் பிஜேபி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய பிஜேபி மாநில துணைத்தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம், பொது சேவையில் பிரதமரின் அர்ப்பணிப்பு குறித்து இந்த ஒரு மாத காலத்தில் எடுத்துரைக்கப்படும் என்றார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீடு மற்றும் வளர்ச்சி மையமாக உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் இங்கிலாந்து பயணம் அமைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தமிழகம் திரும்பிய நிலையில் அரசு வெளியிட்ட அறிக்கையில் உதிரி பாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின் கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி 15,300 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000 மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அரசு கூறியுள்ளது. வரும் 2036 ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டை உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்தும் அரசின் பயணம் தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய் கடன் அரசு பெற்ற நிலையில் புதிய தலைமை செயலகத்தின் அவசியம் குறித்து வினா எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பிரதான கட்சிகளான தாவேக, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக் குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 78. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வர்த்தகம் தொழில்துறை இணையமைச்சராக அவர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பும் கொள்முதல் ஆணைகளும் கிடைக்கும் வகையில் இணையவழி நடைமுறைகள் செயல்படுத்துவதன் அவசியத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கான புதிய இணையவழி கொள்முதல் நடைமுறைகளை சென்னையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் இப்பிரிவில் அதிக எண்ணிக்கையில் வழங்குநர்களை இணைக்க நடவடிக்கையை எடுக்க கேட்டுக்கொண்டார். நெசவாளர்களின் கூலி உயர்வு கோரிக்கைகளுக்கு ஐவர் குழு கருத்து கேட்பு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழு அனைத்து சரகங்களிலும் நெசவாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு இவ்வார இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார்.
2: ஐவர் குழு அமைச்சிருக்கிறோம், பகுதியில போய் கருத்து கேட்பு நடந்து இருக்கிறாங்க நெசவாளர்களோட. அவங்களோட கருத்து கேட்பு ஆய்வு அறிக்கையை வந்து துறை செயலாளர்கிட்ட வந்து இந்த வாரத்துக்கு கடைசியில சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பித்ததுக்கு பிறகு என்ன அவங்களுடைய தேவைகள் இருக்குதோ, அவங்களுக்கு கூலி உயர்வு பண்ணணுமோ அதை நிச்சயம் இந்த அரசு ஆலோசித்து நடவடிக்கை.
0: நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனையில் தாலுகா மருத்துவமனை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பெரியார் ஈவே ராமசாமியின் 148வது ஆண்டு பிறந்த தினம் சமூக நீதி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். ஈவேராவின் சொந்த ஊரான ஈரோடில் உள்ள அவரது நினைவகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மாலை அணிவித்தார்.

0: இந்நாளையொட்டி திருப்பத்தூரில் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமர்சையாகவும் கோலாகலமாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கோவிலின் 12 கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று அதிகாலை 12 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண 50 மேற்பட்ட இடங்களில் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு அதில் நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. மதுரையிலிருந்து ரகுராஜா.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் ஏரி மாசுபடுவதை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இளைஞர்கள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி கிராமத்தில் மிகவும் பெரிய ஏரி உள்ளது. ஏரி குப்பைகளும் மணல்திட்டுகளும் பெரும்பாலான பரப்பை ஆக்கிரமித்துள்ளதால் மழைக்காலத்தில் நீர் தேக்க முடியாமல் கடலில் சென்று வினாக கலைக்கிறது. அறிந்த தேத்தாக்குடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தியுள்ளனர். மீண்டும் ஏரியில் குப்பைகளை யாரும் கொட்டக்கூடாதவாறு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் குப்பை கொட்டக்கூடாது என விளம்பரப்படுத்த வைத்தும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஏரிக்கரையில் என் ஏரி என் பெருமை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட போட்டிகள் வைத்து அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள்.
0: தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்புடன் இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 1:55.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: நேர்களே, சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர், உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சென்னை மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 3:02 101.4 FM ரெயின்போவில் நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
7: வாங்க வாங்க, எவ்ளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? காஃபி குடிக்கிறீங்களா?
8: அட, காஃபி எல்லாம் இருக்கட்டும், இது என்ன வீடு பூரா வாளி வாளியா தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்க?
7: அத ஏங்க கேக்குறீங்க? 2 நாள் தண்ணி லாரி வராதான், அதான் தண்ணிய புடிச்சு வச்சிருக்கேன்.
8: அது சரி, அதுக்காக ஏங்க கொசு எல்லாம் வளர்க்கறீங்க?
7: என்ன கொசு வளர்க்கறோமா?
8: ஆமா, இப்படி தண்ணிய பிடிச்சு அங்கங்க திறந்து வைக்கிறதுனாலதான் கொசுவோட இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
7: அப்படியா, இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.

0: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 9:30 நாடக மலர், உயிரின் உறவே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
3: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
4: இப்போ மல்பரி இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும், பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இயற்கையாகவே இந்த இலையில இருக்குது.
3: மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து,
5: நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது 1/3 மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது.
3: குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் மதிய செய்தி.
6: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi inaugurates SemiCon India 2026 in New Delhi, says India's semiconductor ecosystem expanding rapidly and opening new opportunities for innovation, investment and growth. Union Minister Ashwini Vaishnav says government has set a target to support 200 startups and companies to design chips in India across spectrum of semiconductor requirements. BJP's month-long nationwide Seva Sankalp Abhiyan begins today to mark Prime Minister Narendra Modi's 25 years of public life and service. PM Vishwakarma scheme completes 3 years today. India slams Pakistan for providing permissive environment for terrorists responsible for September 11 attacks in the United States. And in men's cricket, India to take on Afghanistan in last match of T20 International Series in New Delhi this evening. Prime Minister Narendra Modi today inaugurated SemiCon India 2026 at Yashobhoomi in New Delhi. The three-day conference is focusing on advancing collaboration, investment, innovation and talent development in India. Speaking on the occasion, the Prime Minister said India's semiconductor ecosystem is expanding rapidly and it is opening new opportunities for innovation, investment and growth.
7: बीते एक दशक में भारत ने अपने ट्रांसमिशन नेटवर्क को भी एक्सपेंड किया है. साथियों, भारत में पावर इंफ्रास्ट्रक्चर का यह विस्तार हमारे सेमीकंडक्टर इकोसिस्टम के लिए भी एक बड़ी स्ट्रेंथ है. भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए.
6: Mr. Modi said, on one side, India's economy is growing and on the other side, global trust in India is also growing. He said, despite the challenging global environment, India recorded a growth rate of 7.8%. The Prime Minister said, at the same time, Japan's credit rating agency also upgraded India's sovereign rating. Mr. Modi said, every citizen of the country is working with a commitment to build a developed India.

என்னருகில் நீ இருந்தால் படத்திற்காக இளையராஜாவுடன் பாடிய எஸ் ஜானகி இனி எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் பாடியுள்ள பாடல் படம் திருமதி பழனிசாமி.

புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல். நேரம் 2:29 நொடி. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரையானம்.

0: ராஜகுமாரன் படத்திற்காக ஒலித்தது கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல்.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: நேரம் 2:45, 20:20. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம்.

ஐ லவ் இண்டியா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி பாடிய பாடலை கேட்டோம். திரைகானம் தரும் நிறைவு பாடல் கோலங்கள் படத்திற்காக மனு லேகா பாடியுள்ளது.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், மயிலம் AWS ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் ஏற்காடு, ஏற்காடு மஞ்சக்குட்டை, ஓமலூர் AWS, கிருஷ்ணகிரி ஓசூர் AWS ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும், விழுப்புரம் வல்லம், நேமூர், விருதுநகர் சாத்தூர் தலா 6 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி தளி, சேலம் டேனிஷ்பேட்டை, தருமபுரி பாலக்கோடு, பாலக்கோடு ARG தலா 5 சென்டிமீட்டரும், விழுப்புரம் கஞ்சனூர் கெடார், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, புதுச்சேரி திருக்கண்ணூர், சேலம் தருமபுரி PTO ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை தருமபுரியில் 22 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 13.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. நேற்று வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மாரத்பாடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உருவாகும் சூறாவளி சுழற்சி காரணமாக உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடாவை நோக்கி செல்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை, மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு.

0: கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ராதா, கொஞ்சம் தண்ணி கூட. இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
2: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
1: அப்படியா? என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
2: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்கொட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
1: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
2: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும்.
1: சூப்பர் டி, வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
2: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலைய பாக்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம்டி.
1: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன்டி.
2: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. இத்துடன் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30க்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குரள முதம்.
1: நலத்தின் கண்ணாரின்மை தோன்றின் அவன்

0: ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு கலக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்குடியில் பிறந்தவன்தானா என ஐயப்பட நேரிடும். குறள் எண் 958 அதிகாரம் குடிமை.
1: நலத்தின் கண்ணாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும்.
0: ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு கலக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்குடியில் பிறந்தவன்தானா என ஐயப்பட நேரிடும். குறள் எண் 958 அதிகாரம் குடிமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களை இப்பொழுது திரைகணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கே ஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா குரல்களில் சின்னத்தாயி திரைப்பட பாடல்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் ஒழித்த பாடல் சாமுண்டி திரைப்படத்திலிருந்து. திரைக்கானத்தில் தொடர்ந்து சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர். உயிரின் உறவே நாடகம், எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7:00 to 9:00 வரை புத்தம் பொது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை காணம். 7:45 நகர்வலம். மாறும் சூழலும் உணவு பழக்கமும் கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 to 8:30 திரை காணும். 9:00 அரங்கிசை பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை. வேலூர் SMS தரணிக்குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை முதற் பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 12:10 சங்கீத சாரல் பி அக்ஷயஹரிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பன மகப்பீடு திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை. கதையரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. பிற்பகல் 2:15 திரைகாணம். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. நேபாளி மொழி பாடல் இயற்றியவர் ருத்ரா பௌதால். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். மரம் நமக்கு வரம், உழவர் அனுபவம். சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல். 9:00 அரங்கிசை சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம். ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.1°C, குறைந்த அளவு 27°C, காற்றில் ஈரப்பதம் 78%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.5°C, குறைந்த அளவு 27°C, காற்றில் ஈரப்பதம் 62%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும் குறைந்த அளவு 26-27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashwani. The news is read by Nishit Kumar.

0: பெரிய பழுவேட்டரையர், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன் இவர்கள் எல்லோரும் கந்தமாறன் உட்பட உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பழுவூர் இளையராணியை பற்றிய பேச்சு வர, அவரை பற்றி தவறாக பேசினால் அவரவர் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை அங்கே பார்த்திபேந்திரன், கந்தமாறன், வந்தியத்தேவன் ஆகியோர் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு பதிலாக ஆதித்த கரிகாலன், கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே, என்னிடமே சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறது. பார்த்தீர்களா தாத்தா, தமிழ் பெண் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருக்கின்றார்கள். ஆனால் பழுவூர் இளையராணியை பற்றி யாரும் அவதூர் சொல்லவில்லை. சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீராதி வீரர்கள் வரும் வரையில் அப்படி அவதூறு சொன்னவனை நான் உயிரோடு வைத்திருக்க மாட்டேன். பழுவூர் இளையராணியின் மூடுபல்லக்கை பற்றித்தான் குறை சொல்லுகிறார்கள். அந்த கோழை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடுபல்லக்கில் ஊர் ஊராக இரகசிய பயணம் செய்கிறானாம். எப்போது ஆண்மகன் ஒருவன் மூடுபல்லக்கில் இரண்டு பக்கத்திலும் திரையிட்டுக் கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியும் அப்படி பிரயாணம் செய்தால் சில அனர்த்தங்கள் விளையக்கூடும் அல்லவா? கோமகனே, பராந்தக சக்கரவர்த்தியின் பேரனும் கண்டராதித்தருடைய திருமகனுமான மதுராந்தக தேவர் எதற்காக மூடுபல்லக்கில் பிரயாணம் செய்ய வேண்டுமாம்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் பார்த்திபேந்திர பல்லவன்.
1: அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான். மதுராந்தகன் மூடுபல்லக்கில் ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் தன் கட்சிக்கு பலம் திரட்டி கொண்டு வருகிறானாம்.
0: எதற்காக பலம் திரட்டுகிறது?
1: எதற்காகவா? என் தகப்பனாருக்கு பிறகு சோழ ராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான். எப்படி இருக்கிறது கதை? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் அப்படி ஒரு மூடுபல்லக்கில் ரகசியமாக வந்திருந்தானாம். நள்ளிரவில் சதி ஆலோசனை கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததாம்.
0: பார்த்திபேந்திரா, திருக்கோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்தபோதுதானே இதையெல்லாம் சொன்னார்.
1: மதுராந்தகனுக்கு சிம்மாதனம் ஏறுவதற்கு உள்ள ஆர்வத்தினால் அவசரப்பட்டு என் தந்தையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பி விடுவான் என்று சொன்னாரே, அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா?
0: நினைவுக்கு வருகிறது இளவரசே. அதையெல்லாம் அப்போதும் நான் நம்பவில்லை, இப்போதும் சிறிது கூட நான் நம்பவில்லை. தஞ்சாவூருக்கு போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்து வந்த பிறகு
1: நீ மட்டும் என்ன, நானும் கூடத்தான் நம்பவில்லை. நம்பியிருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளியாக வந்திருப்பேனா
0: என்று கூறி கரிகாலன் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டவன் போல சிரித்தான். கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கனைத்து கொண்டு,
1: கோமகனே, திருக்கோவலூர் மலையமான் குலத்துக்கும் எங்கள் குலத்துக்கும் நீண்டகால விரோதம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார்.
0: தெரியாமல் என்ன? அந்த விரோதத்தை பற்றி சங்கப்புலவர்கள் பாடியிருக்கிறார்களே.
1: கொல்லிமலை வல்வில் ஓரியை மலையமான் திருமுடிக்காரி சண்டையில் கொன்றான். வல்வில் ஓரியின் வம்சத்தில் நீங்கள் வந்தவர்களாகையால் அந்த விரோதத்தை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
0: கோமகனே, வல்வில் ஓரியின் சாவுக்கு உடனே பழிவாங்கப்பட்டது. வல்வில் ஓரியின் உறவினனாகிய அதியமான் நெடுமானஞ்சி திருக்கோவலூர் மீது படையெடுத்துச் சென்று அந்த ஊரையும் அழித்தான். மலையமானுடைய முள்ளூர் மலைக்கோட்டையையும் தரைமட்டமாக்கினான்.
1: சம்புவரையரே, அதியமான் மட்டும் தனியாக அந்த காரியத்தை செய்துவிடவில்லை. என் முன்னோனாகிய சோழன் கிள்ளி வளவனுடைய உதவியைக் கொண்டுதான் மலையமான் மீது அதியமான் வெற்றியடைந்தான்.
0: அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு? நாங்கள் மறந்துவிட்டாலும் மலையமான் மறப்பதில்லை. ஏதாவது எங்கள் பேரில் அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான்.
1: நான் தான் சொன்னேனே, கிழவருக்கு வயதாகிவிட்டது, ஆகையால் புத்தியும் தடுமாறுகிறது. நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக

0: ஒரு பெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. இளவரசே, அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார். எனக்கு சந்தேகமா? இல்லவே இல்லை. மலையமானோடு எங்கள் உறவு 2 தலைமுறையாகத்தான், பழுவேட்டரையரோடு எங்கள் உறவு 6 தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது. பழுவூர் அரசரே இங்கே வந்திருக்கிறார். அவர் சோழ குலத்துக்கு விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கூறி கரிகாலன் பைத்தியச் சிரிப்பு சிரித்தான். பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில்,
1: இளவரசே, சோழ குலத்துக்கு விரோதமாக நான் ஏதும் செய்ய மாட்டேன். இது சத்தியம். தர்ம நியாயத்துக்கும் விரோதமாகவும் எதுவும் எப்போதும் செய்ய மாட்டேன். இது இருமடங்கு சத்தியம் என்றார்.
0: ஆமாம் ஆமாம், தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தானே இருக்கிறது. அதை பற்றி தங்களிடம் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். வேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரத்தில் சற்று தர்ம நியாயத்தையும் பற்றி பேசுவோமே. சம்புவரையரே, இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன். ஐயா, தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்கட்டில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறோம். மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் என்னோடு முன்கட்டிலேயே வைத்துக் கொள்ளுகிறேன்.
1: ஓ, இன்னும் சிற்றரசர்களும் வரப்போகிறார்களோ?
0: ஆம் இளவரசே, தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறம் உள்ள குறுநில மன்னர்கள் எல்லோரும் ஆவலாயிருக்கிறார்கள். பலரும் வருவார்கள்.
1: வரட்டும் வரட்டும், எல்லோரும் வரட்டும். ரொம்ப நல்லது. யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம். மதுராந்தகனுடைய சதி ஆலோசனை ஒருபுறம் இருக்கட்டும், நானே உங்களுடன் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை செய்ய விரும்புகிறேன். அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன்.
0: நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரை வரையில் சென்ற ஓடையில் பூங்குழலியின் படகு போய்க் கொண்டிருந்தது. பூங்குழலியோடு சேந்த நமுதனும் அந்த படகில் இருந்தான். படகு கோடிக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஓடைக்கரையில் தங்க நிற தாழம்பூக்கள் மடல் விரித்து மனத்தை அள்ளி எங்கும் வீசிக் கொண்டிருந்தன. ஒரு தாழம்பூவின் மீது பச்சை கிளி பறந்து வந்து உட்கார்ந்தது. அது உட்கார்ந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சல் ஆடுவது போல ஆடியது. பச்சை கிளியும் அத்துடன் ஆடிவிட்டு பிறகு அதன் தங்க நிற மடலை தன் பவள நிற மூக்கினால் கொத்தியது. படகு நெருங்கியதும் பச்சை கிளி கிக்கி கிக்கி என்று கத்திக்கொண்டு பறந்தோடி விட்டது. பிறந்தால் பச்சை கிளியாக பிறக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. நீ அவ்விதம் எண்ணுகிறாய், அதற்கு எத்தனை கவலையோ எத்தனை கஷ்டமோ யார் கண்டது என்றான் சேந்தன் அமுதன். என்ன கவலை? கஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் போல எல்லையற்ற வானத்தில் பறந்து செல்ல முடிகிறதல்லவா? அதை காட்டிலும் இன்பம் வேறு உண்டா என்றாள் பூங்குழலி. அப்படி பறந்து திரியும் பச்சை கிளியை சிலர் பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறார்களே என்றான் சேந்தன் அமுதன்.
2: ஆமாம் ஆமாம், அரண்மனைகளில் வாழும் ராஜகுமாரிகள் பச்சை கிளிகளை கூண்டுக்குள் அடைத்து வைக்கிறார்கள். குரூர ராட்சசிகள். கிளிகளை கூண்டில் அடைத்து விட்டு அவற்றுடன் கொஞ்சி விளையாடுகிறார்கள். நான் மட்டும் ஏதேனும் ஓர் அரண்மனைகளில் சேடி பெண்ணாயிருந்தால் கூண்டில் அடைபட்ட கிளிகளுக்கு விஷம் வைத்து கொன்று விடுவேன். கிளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் ராஜகுமாரிகளுக்கும் விஷத்தை கொடுத்து விடுவேன்.
3: நீ இப்போது பேசுவதை கேட்டால் உன்னையும் குரூர ராட்சசி என்றுதான் சொல்லுவார்கள்.
2: சொன்னால் சொல்லட்டும், நான் ராட்சசியா இருந்தாலும் இருப்பேன், ராஜகுமாரியா இருக்க மாட்டேன்.
3: ராஜகுமாரிகள் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம் பூங்குழலி? பார்க்க போனால் அவர்கள் பேரிலும் பரிதாபப்பட வேண்டியதல்லவா? கூண்டில் அடைபட்ட பச்சை கிளிகளைப் போலத்தான் அவர்களும் அரண்மனைக்குள் அடைபட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கிறது. தப்பித்தவறி அவர்கள் வெளியில் புறப்பட்டால் எத்தனை கட்டுக்காவல், எத்தனை ரகசியம், எத்தனை ஜாக்கிரதை! உன்னை போல் அவர்கள் படகில் ஏறிக்கொண்டு தன்னந்தனியாக ஓடையிலும் கடலிலும் போக முடியுமா? இஷ்டப்படி துள்ளித் திரியும் மானை போல காட்டில் சுற்றி அலைய முடியுமா?
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: தன்னை வரவேற்க காத்திருந்த அந்த ஜனசமுத்திரத்தில் திடமாக காலூன்றி நிற்கவும் முடியாத முதியவர்கள் கோலூன்றி நின்றதை பார்த்திருப்பான் ஆதித்த கரிகாலன். கடம்பூர் மாளிகைக்குள்ளே சென்ற பிறகாவது மேன் மாடத்து முகப்பிலிருந்து காட்சி அளித்து அன்பை பரிமாறிக்கத்தான் அப்படி விரைவாக போனான். அத்தோடு தான் வந்து

0: இருப்பதே மக்களை சந்தித்து குறை தீர்க்கத்தான்ங்கிறதையும் கட்டியங்காரன் மூலமாக தெரிவிச்சிட்டான். மக்களின் அபிமானம் எனக்கு தேவையில்லை, மக்கள் ஆளப்பட வேண்டியவங்க, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அரசு செலுத்துகிறவங்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவங்க. இப்படியெல்லாம் மதுராந்தகனுக்கு துர்போதனை பண்ணியிருக்கிற பெரிய பழுவேட்டரையருக்கு இது சரியான சப்பையடி. நேர பெண்கள் இருக்கிற மேன்மாடத்துக்கு விரைவாக போனதை விரசமாக நினைச்ச செங்கண்ணர் சம்புவரையருக்கும் தான் வரலாற்றில் குறுநில மன்னர்கள் வலிமை பெற்றதும் மற்ற குடியரசர்களை அடக்கி முடியரசர்களை எதிர்த்து மேல்நிலைக்கு போய் பேரரசர்களா அதாவது சக்கரவர்த்திகளா ஒரு கொடையின் கீழ் ஆள பாடுபட்டிருக்காங்க. குறுநில மன்னர்களில் மாவீரர்களான மலையமான் திருமுடிக்காரியும் அரியமான் நெடுமான் நெஞ்சியும் பரம்புமலை வேள் பாரியும் கடுமையாக முயன்றும் இந்த நிலைக்கு வர முடியல. சரி, மலையமானுக்கும் அதியமானுக்கும் ஏற்பட்ட மோதல்ல கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி அதியமானுக்கு துணையா போரிட்டான். நெடுங்கதையின் இந்த பகுதியில சம்புவரையரும் ஆதித்த கரிகாலனும் இதை பத்தி தான் பேசினாங்க. மலையமானின் தலைநகரம் திருக்கோவலூர். இதுக்கு வடகிழக்கில் ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது முள்ளூர் மலை. இன்றைய பேரு பக்கமலை. கிழக்கு மலைத்தொடரின் ஒரு பகுதி. தென்பெண்ணை படுகையில் இருக்குது முள்ளூர். இதை பேரிசை முள்ளூர்னு சங்க இலக்கியம் வர்ணிக்குது. சுற்றி இருக்கிற காட்டை முள்ளூர் காணம்னு குறிப்பிடுது இன்னொரு வர்ணனை. காட்சி மாற்றம் இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுவிச்சு இயற்கை சூழலுக்கு அழைச்சிக்கிட்டு வரார் ஆசிரியர். ஓடக்கரையில் ஒரு தாழம்பூ மேலே பச்சைக்கிளி வந்து உட்காருது. அந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சலை போல ஆடுது. பச்சைக்கிளியும் அத்தோடு ஆடிட்டு அதன் மடலை தன் மூக்கால கொத்துது. இது போல ஒரு அருமையான காட்சி பாடல் வடிவில். அன்னை இயற்கை மிக பெரியாள், அவள் அன்பில் அருளில் எல்லையில்லாள், தென்னை மரத்தை வளர்த்திடுவாள், ஒரு சின்ன பசுங்கிளி ஆடுதற்கே. கவிஞர் சாலை இளந்திரையன். நல்லது, கோடிக்கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்திலேயாவது பூங்குழலியின் பேச்சில் கனிவு பிறக்குமா?
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். வானம்படி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. முன்னதாக பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக நீதி தொடர்பான உலகளாவிய மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் 68% பேர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக கூறினார். பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். நிலையான எதிர்காலத்திற்கு சமூக நீதி மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஒத்துழைப்பின் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறன்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 28 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியான இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடங்கி 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட சுயேட்சை உட்பட மொத்தம் 48 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். மதுராந்தகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நரேந்திரன் தலைமையில் வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. தாக்கல் செய்யப்பட்டிருந்த 48 மனுக்களில் 20 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் 28 மனு ஏற்கப்பட்டதாகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 22 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள நாளை மறுநாள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டில் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பிரிவுகளில் பணியாற்ற விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபவுண்டரி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் கூடிய 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக 44,000 ரூபாய் முதல் 54,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை.

0: இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் மா உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
2: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி அது நம்மளுக்கு லாபகரமா மாத்துறது, ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது, அதுக்குண்டான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அதை வந்து எப்படி மாத்த முடியும். ரெண்டாவது, மேங்கோ பவுடரா பண்ணலாம், ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ பிக்கல் மாதிரி பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸை வந்து எப்படி ஒரு ட்ரேடர்ஸா எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாத்துறது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கேவிகே சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஐடியாஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் அவங்கள ஒரு ப்ரொடியூசரை இருந்து ஒரு ட்ரேடராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் கொண்டு போறதுதான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட விருப்பம். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். சவுதி அரேபிய கடல் பகுதியில் கடல் கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த 2 மீனவர்களின் உடலுக்கு திருச்சி விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 200 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டிவனத்தை அடுத்த கொரலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டன்

0: குயின்ஸ்லாந்தின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40:20. ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் ஓ காதல் கண்மணி படத்திலிருந்து கார்த்திக் குரலில் ஒலிக்கிறது பாடல் அறிந்ததும் அறியாததும்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது என்ன மாயம் படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் ஹரிணி குரல்களில் ஒலிக்கிறது பாடல் மாயமோ மந்திரமோ.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து பிரதீப் குமார், சித்தார்த் குரல்களில் நிறைவு பாடல் ஓசையும் அமைதியும்.

நேரம் 7 மணி. திரைகானம். சக்திவேல் திரைப்படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல்.

0: திரைக்கதை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம். ஹரிஹரன்.
1: மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கிராண்ட் ரீகன் ஹாலில் இம்மாதம் நடைபெற்றது. மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கிய நன்மைகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பங்களிப்பு தொகைக்கான பலன்கள் குறித்து வங்கி அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கும் திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி வரும் வங்கி அதிகாரிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு வங்கி அதிகாரிகள், அடல் ஓய்வூதிய திட்ட பயனாளிகள், முதியோர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை வாவுசி மைதானத்தில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்களின் 155வது பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று

0: நடைபெற்ற நிகழ்வில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வே சம்பத்குமார் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் என் எம் சுகுமார், மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவிதேஜா, காவல் துணை ஆணையர் தங்கதுரை மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றும் பணிகள் தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் தலைமையில் துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இம்மாதம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அரசு நிலங்கள் மற்றும் அரசு துறைகளின் கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பில் உள்ள நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும், சீமை கருவேலை மரங்கள் காணப்படும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மாநில நெடுஞ்சாலைத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ரயில்வே துறை மற்றும் இதர அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் ஆகியவற்றில் சீமை கருவேலை மரங்களை முழுமையாக கண்டறிந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை வேலந்தாவளம் பகுதியில் சாய் நேச்சுரோபதி மற்றும் யோகா கல்லூரி துவக்க விழா நிகழ்ச்சியில் மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம், இந்தியாவின் கலாச்சாரத்தில் இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சித்த மருத்துவத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். கோவையில் உள்ள SNS தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் செப்டம்பர் 9ஆம் தேதியன்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மண்டல முதுநிலை மேலாளர் அருணா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் புவனேஸ்வரி மற்றும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் முனைவர் குமரேசன் உட்பட விளையாட்டு பயிற்சியாளர்கள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மேரா யுவபாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் எனும் தேசிய அளவிலான நிகழ்ச்சி குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் அரங்கில் இம்மாதம் நடைபெற்றது. இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் தொலைநோக்கு பார்வையில் பங்கு கொள்ளும் விதமாக, தங்களின் கருத்துக்கள் மற்றும் புதுமையான தீர்வுகளை முன்வைக்கும் விதமாக நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து மை பாரத் கோயம்புத்தூர் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், பாரதியார் பல்கலைக்கழகத்தின் NSS ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு விளக்கினர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டதாகவும், அதில் வெற்றி பெற்றவர்கள் பிரதமரோடு நேரடியாக கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்த்ததாக குறிப்பிட்டார். செப்டம்பர் 11ஆம் தேதியன்று மகாகவி பாரதியாரின் 105வது நினைவு நாளையொட்டி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. உஷா கீர்த்திலால் மேத்தா பேரவை அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ராஜவேல், தமிழ் செம்மல் முனைவர் கவிதாசன் முதலான அறிஞர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு சுவரொட்டி மற்றும் துண்டு பிரச்சுரங்களை வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இக்கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு அதிகமுள்ள மாநகராட்சி கிராம ஊராட்சிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளை அடையாளம் கண்டு நோய் பரவாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் துரித முறையில் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச

0: டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமானப் பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத் மாகாணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில், நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை பேணி காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் ஷிப்ரா ஆற்றின் படித்துறையில் 30 மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டன. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டய படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 பட்டய படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டய படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில

0: முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு சாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 ஆம் ஆண்டு முதல் 2007 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்ஸலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்பதற்கு முன்
2: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பொருள் சீவல்களிலிருந்து

நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரம் இடுதல், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். CO6, NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இடைவிட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் பல நன்மைகள் ஏற்படும். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் கொடுக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30.

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மருதாணிக்கா, கொஞ்சம் கடப்பாறை கொடுங்களே. தோட்டத்துல கொஞ்சம் வேலைங்க இருக்கு. கடப்பாறையா? அரடே, நீ கேட்கவதான் ஞாபகம் வருது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பட்டு வந்து வாங்கிட்டு போனான், திருப்பி கொடுக்கவே இல்லை. இருப்புல போய் கேட்டு வாங்கிட்டு வரேன்.
4: இருங்கக்கா, நானே போய் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்களே ஏதோ முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
3: கணக்கு வழக்கெல்லாம் இல்லை பிள்ளை, உனக்கு தெரியாதா, ராம கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும். கல்யாணத்துக்கு ஒரு உறவுக்காரங்களும் விட்டு போக கூடாதுல்ல. அதுக்கு தான் முத்தழகு எல்லார் பேரையும் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
4: ஓ அப்படியா, சரி சரிக்கா. ஆமா, நேத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போனீங்க போல, என்கிட்ட காட்டவே இல்லையேக்கா.
3: இருப்புல இங்கனதான் இருக்கு, எடுத்துட்டு வாரேன். முத்தழகு இங்க பாரு, இந்த கலர் தான். என் மருமவளுக்கு எடுப்பா இருக்கும்ல.
4: அக்கா, ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்ல கலரு, அப்படியே தக்காளி பழ கலர்ல இருக்குது.
3: முத்தழகு, இந்த டிசைன் எப்படி இருக்கு பாரு. முத்தழகு, அட உன்னதான் புள்ள, என்னாச்சு?
4: என்னக்கா, என்ன கேட்டீங்க?
3: சரியா போச்சு போ. என்ன, அதுக்குள்ள வேற உலகத்துக்கு போயிட்டியா என்ன?
4: ஆமாங்கக்கா, இந்த புடவையை பார்த்ததும் இதை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பட்டு நூல் எங்கிருந்து வருது, இப்படி பல கற்பனைக்குள்ளேயே போயிட்டேங்க்கா நான்.
3: இதில் கற்பனை என்ன இருக்கு பிள்ள? மல்பெரி இலைய பட்டுப்புழு சாப்பிட்டு வளருது, அந்த பட்டுப்புழுலேருந்து பட்டு நூல் எடுத்து புடவை நெய்கிறாங்க, அம்புடு தானே?
4: அக்கா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது பட்டு உற்பத்தி மட்டும்தான், ஆனால் அதில் தெரியாத பல தகவல்களும் இருக்கு.
3: என்ன முத்தழகு சொல்ற?
4: ஆமாங்கா, நீங்க முதல்ல இதை கேளுங்க.
3: என்ன விவரம், அது சொல்லு.
4: மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பத்தி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கங்களை நாம இப்ப கேட்போம்.
5: பட்டுங்கிறது பெண்களுக்கு மிக மிக மிக விருப்பமான ஒரு ஆடை. பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மயங்காத, அதற்கு உடன்படாத பெண்களே இருக்க முடியாது. நியாயமானது தான், ஆண்கள் கூட பட்டு வேஷ்டி கட்டிக்கிறோம் எப்பயாவது நாளும் கிழமையில், அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு விழா காலங்களில் அது மாதிரி இருக்கும். என்னுடைய கேள்வி, இந்த மல்பரியை சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த பட்டு புழு இருக்கே, அது வந்து பட்டு நூல் இதுக்கு மட்டும்தான் பயன்படுதா, அதுவே போதுமானது நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படின்னு தெரில. இதனுடைய மாறுபட்ட பயன்பாடுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக எடுத்து சொல்லலாம்.
6: மிக அருமையான கேள்வி. பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பிரிக்கவே முடியாது, நம்ம கலாச்சாரத்தோடைய கலந்த விஷயங்கள். ஒன்று வந்து சில்க்கு, இன்னொன்று மில்க்.
5: சில்க்கு மில்க்கு
6: பிறக்கிற காலத்துலேருந்து கடைசி காலம் வரையும் ரெண்டுமே வரும். நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் வெகுஜன மத்தியில் பட்டு அப்படின்னாலே எல்லாமே ஆடைக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி பட்டு உற்பத்திக்கு பயன்படும் அந்த மல்பெரி செடி மற்றும் அந்த பட்டு புழு ஆடைக்கு மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் வெகுஜன மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த உரையாடலில் பட்டு ஆடைக்கு சம்பந்தமில்லாத மற்ற பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கலாம். இப்போது பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மொத்தம் நாலு விதமான பட்டு இருக்குங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மல்பெரி, தசார், ஈரி மற்றும் மூகா. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, குறிப்பிட்ட சில இடங்களில் கேரளாவில் மல்பெரி பட்டுப்புழுவை தான் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா இந்த தசர், ஈரி, பியூகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில், குறிப்பாக நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாம்,

0: அந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து மல்பரி தான் நம்ம பயிர் பண்ணி அந்த மல்பரி பட்டுனோட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மல்பரி பட்டுப்புழுவை நம்ம வளர்க்குறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று மல்பரி இலை வேணும், இன்னொன்று பட்டுப்புழு வேணும். இப்போ இந்த ரெண்டுமே ஆடைக்கு மட்டும் பயன்படாமல் மற்ற எல்லாவற்றுக்கும் பயன்படுது. முதல்ல நான் வந்து மல்பரி செடி எந்த மாதிரி பலன்களை தருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மல்பரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நல்ல வெப்ப பிரதேசங்களில் நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதை வந்து முசுக்கொட்டை செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு பார்ட்டாக வருவோம், இலை, பழம், அப்புறம் வந்து அந்த தண்டு, எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும், பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இயற்கையாகவே இந்த இலையில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மல்பரி இலையில் தான் குறிப்பாக ஜப்பானியர்கள் காலம் காலமாக டீ போட்டு குடிக்கிறாங்க. நம்ம தேயிலையை பயன்படுத்தி டீ போட்டு குடிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மல்பரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் தான் வந்து அவங்க தேயிலை இந்த மாதிரி இதை தேநீர் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் இதோடய விழிப்புணர்வு மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்தியாவில் கூட இந்த ப்ராடக்ட்டு, அதாவது மல்பரி இலையில் தயாரிக்கப்படும் இந்த இலையில் வந்து அதிக புரதச்சத்து மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம செல்கள் வயசாகாமல், ஏஜிங்னு சொல்லுவாங்க, வயசாகாமல் இளமையாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லு வந்து சீக்கிரமாக சாகாமல் அந்த உடல் கோளாறுகள் உற்பத்தி உண்டு பண்ணுற அந்த அஜீரணம், இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு இது வந்து இந்த தேநீர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு இது பப்ளிகேஷன்ஸ்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு புது தகவல், இதை வந்து மக்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
1: இது தவிர வேறங்க சார்,
0: இது மட்டும் இல்லாமல் இப்போது மல்பரி பழங்கள், அதாவது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானப்பழம்னு சொல்கிறாங்க இல்லையா மாம்பழத்தை, அதுபோல் இது வந்து உடலுக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடிய, நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஆனால் நம்ம இதை யாரும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்ல. இந்த பழங்கள்லேயும் அதிக அளவு வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த பழங்களில் நம்ம பார்த்திங்கன்னா ஜூஸு, வைனு, ஸ்குவாஷு, இது எல்லாமே நம்ம தயாரிக்கலாம். மேலும் மறுபடி இப்போ நீங்கள் இலையும் பழத்தையும் தான் பற்றி சொல்லியிருக்கோம், மற்றபடி அந்த மரத்தோட பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
1: பட்டை,
0: அந்த பட்டையில் வந்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மற்றும் இருதய நோய் சம்பந்தமான, அதாவது ஹை பிபியை குறைக்கக்கூடிய இந்த ரெண்டும் அற்புதமான மருந்துகள் அந்த பட்டையில் இருக்குது. இந்த பட்டையையும் எடுத்து நம்ம டிகாக்ஷன் மாதிரி பண்ணி குடித்தோம்னா இந்த பிபி கண்ட்ரோலுக்கு, அதே போல் செத்து போன செல்களை உயிர்ப்பிக்கும் தன்மை இதில் நேச்சுரலாக இருக்கிறதுனால இந்த கேன்சருக்கும் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குன்னு இப்போ ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி இதை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்டையும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டைக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம அந்த ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அந்த
1: பகுதி,
0: தண்டு பகுதி, தண்டு பகுதினா மரம், அது மரம் நம்ம நல்ல ஹார்டாக இருக்கும். இந்த மரத்தை கொண்டு கிரிக்கெட் பேட்டை தயாரித்து தான் உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க, காஷ்மீர் பக்கம்லாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பரி கிரிக்கெட் பேட்டு ரொம்ப விலை அதிகம், ரொம்ப ரொம்ப பாப்புலர் கூட. நமக்கு தெரியும் வில்லா வுட்டில் தயாரிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மல்பரி வுட்டில் தயாரிக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பரி அந்த வுட்டு வந்து கிரிக்கெட் மட்டை மற்றும் கூடைகள் பின்னுவதற்கும் பயன்படுது. அந்த சின்ன குச்சியில் கூடையும் பின்னலாம், அந்த அளவுக்கு மூங்கில் போல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் இருக்கிறதுனால அந்த பட்டைகளும் சரி, அந்த தண்டு பகுதியும் சரி, இந்த இதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு பகுதியை கூட இதையும் வந்து மருந்தாக பயன்படுத்தி இவங்க சைனாவில் இது எல்லாருமே வந்து இந்த அஜீரணத்துக்கு, மற்றபடி இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கூட வந்தாலும் வரும், ஏன்னா இப்போ வந்து உலகமயமாக்கல் வந்துருச்சு விற்பனை, அதனால் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கேயே நாங்கள் கிடைக்கும். இது முக்கியமாக இது மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இது சார்ந்த தொழில்களை நம்ம உருவாக்குறதில் நம்ம சிந்திக்கலாம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு நல்ல, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இவங்களுக்கான வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கான நல்ல எதிர்காலம் இருக்குது.
1: மல்பரி வளர்த்து பட்டுப்புழு வளர்க்குறோம், பட்டுப்பூச்சி

0: பட்டு கூடு அதுலேருந்து அந்த சில்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்குது, அந்த கக்கூன்லேருந்து கிடைக்குங்களா?
1: ஆமாம், கூட்டு பட்டு கூடுலேருந்து அந்த நூலை எடுக்கிறோம்.
0: எடுக்கிறோம், நூலை எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த கக்கூன் அது என்ன, அது வேஸ்ட்டு தானுங்களா?
1: அதாவது இப்போ உங்கள் கேள்விகளில் வந்து இன்றைக்கி நம்மளோட நோக்கமே வந்து பட்டு ஆடைக்கு நூல் எடுக்கிறத தவிர மற்ற பயன்கள் என்னென்னு தான். இருந்தாலும் நீங்கள் நூல் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதோடய பயன்பாடு என்னென்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், அந்த நூல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பட்டுப்பூச்சி முட்டையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து கூடு கட்டுற வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்லேயே அதுக்குலேருந்து நிறைய விஷயங்கள் இப்போ பயன்படுத்தலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பட்டு புழு வந்து ஒரு மூணு பருவத்தை எடுத்துக்குவோம். ஒன்று முட்டை பருவம், ஒன்று புழு பருவம், இன்னொன்று கூட்டு பருவம். மூணு பருவமாக பிரிச்சுக்குவோம். இந்த முட்டையை நம்ம என்ன பண்ணுறது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ உங்களுக்கு தெரியும், முட்டை வந்து பட்டுப்புழு முட்டை வந்து ஒரு கடுகு அளவு தான் இருக்கும், கடுகு விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை பெருங்கடுகு அளவு தான் இருக்கும். இப்போது இந்த பட்டுப்பூச்சி முட்டையை நம்ம பொதுவாக பட்டுப்புழு பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், பட்டுப்புழு வளர்க்குறோம். இது இல்லாமல் இப்போ கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
0: முட்டை ஒட்டுண்ணி
1: தயாரிக்கிறாங்க இல்லையா. அதே போல் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அந்த கார்சைரா அப்படிங்கிற ஒரு முட்டையிலேருந்து தான் அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த முட்டையை விட இந்த பட்டுப்பூச்சியோட முட்டை ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஒரு ஒரு முட்டையிலேருந்து அதிகமான அளவுக்கு பாரசைட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஆராய்ச்சி கட்டுரையில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முட்டையிலேருந்து பொறிஞ்சு வருது
0: புழு.
1: இந்த புழுவை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது இந்த புழுவை வந்து இது வந்து 100% வெஜிடேரியன் இது, அதனால் இதை சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாராலையும் இதை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி. ஸோ இப்போ இதில் புழு பருவத்தில் அது கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு எச்சில் சுரக்கும். அதாவது என்னென்னா கூடு கட்டி முடித்து அந்த கூட்டிலேருந்து வெளியே வரும்போது அது ஒரு எச்சில் சுரக்கும். அந்த எச்சிலில் வந்து செராபெப்டிடேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைமை இப்போது உலகம் பூரா ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாத நோய்க்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ராடக்ட்டு அமெரிக்காவில் தயார் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கே வருது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே செயற்கையான மருந்துகளை தான் சாப்பிட்றோம். இது வந்து ஒரு இயற்கையான முடக்குவாத வலி நிவாரணி, நான் ஸ்டீராய்டு இல்லாத ஒரு வலி நிவாரணி. இப்போ உங்களோட விஷயத்துக்கு வரேன். பட்டு கூடல நூல் எடுத்துடுறோம். நூல் எடுத்த பிறகு உள்ளுக்குள்ளே வந்து கூட்டுப்புழு இருக்கும், பியூப்பான்னு. இந்த பியூப்பா வந்து ஒரு அருமையான ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இப்போ சமீபத்தில் போன வருடம் சிங்கப்பூரில் இந்த பட்டு கூட்டுப்புழுவை உணவுப் பொருளாக அங்கீகரித்து அவங்க அரசாங்க அறிக்கையில் வெளியிட்டாங்க.
0: ஸோ
1: கூட்டுப்புழுவை நீங்கள் யார் வேணாலும், இப்போ நம்ம பட்டுப்புழுவை வளர்த்துட்டோம், பட்டுப்புழுவை வளர்த்துட்டு நூல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், அதை சுடுதண்ணியில் போட்டு அந்த நூலை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டுப்புழுவை தூக்கி போடுவாங்க. அது மாசு பண்ணுறத விட அது வேஸ்ட்டாகவும் போகுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய பொருளாக அதை யாரும் பார்க்குறது இல்லை. இப்போது நிறைய நாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூரில் எல்லாம் இதை வந்து உணவுப் பொருளாக அங்கீகரித்து எவ்வளோ வேணாலும் அவங்க வாங்கிக்க தயாராக இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு தொழில் முனைவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற இந்த கணினி கைபேசி எல்லாத்துலேயுமே அந்த மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மதர் போர்டுக்கு கீழே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, கைட்டீனில் தான். அந்த கைட்டீனும் இந்த கூட்டுப்புழுவில் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ந்த கண்ட்ரி அமெரிக்கா அல்லது சைனா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் பயன்படுத்திகிட்ருக்காங்க. நமக்கு இன்னும் அதுக்கான விழிப்புணர்வு வரல. ஸோ இந்த நேரத்தில் அதை பற்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உணவாகவும் இது பயன்படுத்து, அதே நேரத்தில் இதிலேருந்து எடுக்கிற அந்த கைட்டின்கிற பொருள் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் மின்னணு துறையிலையும் பயன்படுது. இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நூலை எடுத்தாச்சு. பட்டு நூல் அப்படிங்கிறது செரிசின் ஃபைப்ராயின்னு ரெண்டு ப்ரோட்டீன் கலந்தது. இந்த செரிசின்கிறது தண்ணியில் கரைஞ்சிடும், ஃபைப்ராயின் தான் நீங்கள் பார்க்குற நூல். இந்த நூலை நம்ம ஆடைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த செரிசினை வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ் க்ரீமு, ஹேண்ட் க்ரீமு, இதில் எல்லாம் செரிசின் இருக்குது. ஏன்னா செரிசின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏஜிங், இந்த பிம்பிள்ஸு, இந்த ஓட்டைகள் இதுக்கெல்லாம் சீர்திருத்தறதுக்காக இந்த செரிசினை தான் வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருளாக எல்லா கம்பெனி இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து சில்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆடை எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்க்கு நூல், பட்டு நூலில் நம்ம இந்த காதணிகள், வளையல்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. குறிப்பாக வெளிநாட்டு ஏற்றுமதி

இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம சுய உதவி குழுக்கள் இருக்குது, மகளிர் குழுக்கள் இருக்குது, இவங்கள்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தயார் பண்ணி வீட்டிலேருந்தே இதை தயார் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை, பண்ணாங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட் ப்ரூஃப் கோட்டு கூட இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அதிக டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால புல்லட் வந்து தொலைந்து உள்ளே போகாது. புல்லட் ப்ரூஃப் கோட்டு, நம்ம பேராச்சூட்டு இதெல்லாம் வந்து இதில் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற த்ரெட் இருக்கு இல்லையா, ஸ்விட்ச்

0: புல்லட் ப்ரூஃப் கோட்டு, நம்ம பேராசூட்டு, இதெல்லாம் வந்து இதில் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற த்ரெட் இருக்கு இல்லையா, சுச்சர்ஸ்னு சொல்லுவோம், அந்த சுச்சர்ஸ் கூட இந்த சில்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட சிந்தட்டிக்கை விட இது வந்து உடலுக்கு எந்த உபாதைகளையும் ரியாக்ஷன்ஸ் அலர்ஜி ஏற்படுத்தாத ஒரு பொருள். அதனால் இதுலேருந்து சுச்சர்ஸும் தயாரிக்கிறாங்க இந்த பட்டு நூல்லேருந்து.
1: மல்பரி வளர்த்து பட்டு பூச்சி வளர்க்குறது பட்டு நூல், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அது லாபம் அதிகமாக? அதை விட்டுட்டுறீங்க, மற்ற உபயோகங்கள்னு நிறைய சொல்லிட்டீங்க, இது வளர்க்குறது இது இதுலேருந்து கிடைக்கிற லாபம் அதிகமாக? எதை வளர்த்தா எதை தின்னா பித்தம் தெளின்னு சொல்லுவாங்க.
0: என்னான்னு கேட்டிங்கன்னா, இக்னோரன்ஸ் இஸ் த கிளிம்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஸோ தெரிஞ்சிட்டா என்ன ஆகிடும்னா, எதுக்கான ஒரு இது ஆரம்பமாகதோ அதுலேருந்து வேறு வழிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்டு வளர்ப்பில் உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருந்தவங்க ஜப்பான் தான். ஏன் ஜப்பான் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து பட்டு புழு வளர்ப்பை தான் விட்டாங்களே, செரிக்கல்ச்சரில் வேறு இப்போ மெம்பரேன்னு அவங்க அந்த டெக்னாலஜிக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியாவும் டெக்னாலஜிக்கெலாம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பைரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு வளையத்துக்குள்ளே இது பட்டு வளர்க்குறது அப்படி தான் வைக்கக்கூடாது. அதோடய பயன்களை நம்ம சொல்லணும், யாருக்கு எது வந்து செய்ய வசதிகள் இருக்குதோ. இப்போ சில பேருக்கு வந்து அந்த தொழில் முனைவருக்கான அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கான இட வசதி சில பேர்கிட்ட இடங்கள் இருக்காது, நில வசதி இருக்காது. அப்போ இவங்கள்ட்ட அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கான படிப்பு இருக்கும், அவங்களாம் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதனால் அதோடய பயன்பாடுகள் என்னென்னு நம்ம எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டால் மக்கள் அவங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: மகனே உன் சாமர்த்தியம்.
0: ஆமாம்,
1: உங்களை தொடர்பு உள்ளவங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: என்னுடைய கைபேசி எண் வந்து 92 92 45 45 40 19 19 0 4.
1: இந்த பட்டு பூச்சி பட்டுப்புழு வளர்ப்பு இதனுடைய மாற்று பயன்பாடுகள் பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க.
0: கண்டிப்பாக எந்த நேரமும் எங்களை தொடர்பு கொண்டு இதற்கான கேள்விகள் தான் என்னிடம் கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான வழிமுறைகளை சொல்லணுமோ கண்டிப்பாக சொல்வேன்.
2: என்ன மருதாணிக்கா, மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பற்றி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கங்களை கொடுத்தாங்க. கேட்டியாக்கா?
3: முத்தழகு, இந்த விவரங்களை கேட்டு நான் உண்மையாகவே வியந்து போயிட்டேன் புள்ள.
2: ஆமாக்கா, நமக்கெல்லாம் பட்டுப்பூச்சிலேருந்து பட்டு தயாரிக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பட்டுப்புழு சாப்பிட்ற மல்பெரி தாவரத்திலேயே இம்புட்டு பயன் இருக்குன்னு இப்போதான் தெரியுது.
3: ஆமாம் முத்தழகு, மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாமல் தொழில் வாய்ப்புகளும் இருக்குன்னு இப்போதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நாம் நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும்.
2: சரியாக சொன்னீங்க அக்கா. அடுத்ததாகவும் ஒரு விவரம் இருக்குது, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. அதையும் கேட்போம்.
4: வேளாண் காடுகள், வேளாண் காடுகளை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அதாவது 1988 அவருடைய வனக்கொள்கையின்படி ஒவ்வொரு விவசாயியும் அவர்களுடைய தேவைக்கான மரங்களையும் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களையும் அவர்களை பூர்த்தி செய்யக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வனப்பரப்பு 33 விழுக்காடு இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருப்பதோ 25.17 விழுக்காடு தான். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் 24.47 விழுக்காடு தான் உள்ளது. மீதமுள்ள பரப்பளவை நாம் வேளாண் காடுகள் மூலமாகத்தான் இதை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது வேளாண் காடுகள்னா ஆங்கிலத்தில் அக்ரோஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அக்ரோஃபாரஸ்ட் என்றால் என்ன? அதாவது ஒரு நிலத்தில் மரங்கள், பயிர்கள், சில நேரங்களில் கால்நடைகள் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து வளர்ப்பது. இது மண்வளத்தை பாதுகாக்கவும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரவும், சுற்றுச்சூழலை காக்கவும் உதவுகிறது. இப்பொழுது காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு உயர்வு போன்ற காரணங்களால் விவசாயம் சவாலாக மாறியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் மர வளர்ப்பு இணைந்த விவசாயம் ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. எந்த மரங்களை எப்பொழுது வளர்க்கலாம்? தமிழ்நாட்டில் தேக்கு, மலைவேம்பு, தமிழில் மீலியடுபே என்று சொல்வார்கள், சவுண்டல் என்ற சூபாபுல், சந்தனம், மூங்கில் போன்ற மரங்கள்

அதிக வருமானம் தரக்கூடியவை. இவற்றின் நிலத்தின் தன்மை மற்றும் நீர் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நீண்ட நாள் மரங்கள், மீடியம் மரங்கள், குறைந்த கால அறுவடை மரங்கள். நீண்ட கால மரங்கள் என்று சொல்ல போனால் தேக்கு, சந்தனம், மகாகனி, ரோஸ்வுட்டு, டாமரன், வேங்கை, இவைகள் எல்லாம் நீண்ட காலத்தில் அறுவடை செய்யலாம். மீடியம் காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, கடம்பு, நீம் இவற்றையெல்லாம். குறைந்த காலத்தில் அறுவடைக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, சவுக்கு, தைலம், இளவம்பஞ்சு, சிசு இவற்றையெல்லாம் சொல்லலாம். மரங்களுடன் என்ன பயிர்களை வளர்க்கலாம்? முதல் சில ஆண்டுகளில் மரங்களுக்கு இடையில் நிலக்கடலை, துவரை, கம்பு, சோளம், காய்கறிகள் போன்ற இடைநிலை பயிர்களை பயிரிடலாம். இதனால் ஆண்டுதோறும் வருமானமும் கிடைக்கும். அதாவது இந்த பயிர்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் நாம் எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். குறுகிய கால மரம் என்றால் குறுகிய இடைவெளி விட வேண்டும். நீண்ட கால மரங்கள் என்றால் நீண்ட கால அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் அதிகமாக இடைவெளி இட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேளாண் காடுகளில் நிறைய வகைகள் உள்ளன. சில்விகல்ச்சர்னு சொல்லுவோம். இதில் மரங்கள் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக தேக்கு, மலைவேம்பு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் பயன்கள் மரவளம் கிடைக்கும், நீண்ட கால வருமானம், மண் அரிப்பை தடுக்கிறது. இது இல்லாமல் அக்ரி சில்விகல்ச்சர், வேளாண் சில்விகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இதில் மரங்களும் பயிர்களும் சேர்த்து வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் தென்னை மரங்களுக்கிடையில் வாழை, கொக்கோ, மாமர தோட்டத்தில் காய்கறிகள், மலர்கள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இதன் நன்மைகள் இரட்டை வருமானம், நிலத்தின் முழு பயன்பாடு, வெப்பத்தை குறைத்து ஈரப்பதம் பாதுகாக்கிறது. மரங்களுடன் தீவன பயிர்கள், ஆங்கிலத்தில் சில்வர் பாஸ்டரல் என்று கூறுவார்கள். இதில் மரங்களுடன் கால்நடைகளுக்கான பசும்புல் வளர்க்கப்படுகிறது. உதாரணம் சூபபுல், மரங்களுடன் மேய்ச்சல் புல். பயன்கள் கால்நடைகளுக்கு தீவனம், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்பாடு. தீவனத்திற்கு தேவைப்படும் மரங்களான கிளரி செடியா, வேங்கை, ஆச்சா, கருவேல், சவுண்டல், ஈட்டி மரம், கொடுக்காப்புளி, மல்பெரி, முருங்கை, மலைவேம்பு இவற்றை பயிரிட்டு கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்தில் காடுகளின் பரப்பளவையும் உயர்த்தி கொள்ளலாம். அதாவது தொடர்ந்து வருமானம் நம்ம விவசாய மக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும். பயன்கள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்படுகின்றன. மரங்களுடன் தோட்டக்கலை பயிர்களையும் ஒரு அமைப்பாக வளர்க்கலாம். இதில் பயிர்கள், பழமரங்கள், மர வகைகள் இவற்றை நம்மிடம் எவ்வளவு தண்ணீர் வசதி உள்ளதோ, நிலப்பரப்பு உள்ளதோ அதை பொறுத்து பயிர்களையும் மரப்பயிர்களையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ளலாம். மூன்றும் ஒன்றாக வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் மாமரம், மிளகாய், தேக்கு. இவற்றில் மாமரம் தோப்பாகவும், மாமரத்துக்கு இடையில் மிளகாயும், வேலையை சுற்றியும் அதாவது பவுண்டரியிலிருந்து தேக்கும் வளர்த்துக் கொள்ளலாம். இது சிறு நிலத்தாருக்கும் மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது பரவலாக பேசக்கூடிய மல்டி பங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட், அதாவது பல அடுக்கு பல பயன்கள் கொண்ட வேளாண் காடுகள் முறை. ஒரே நிலத்தில் வெவ்வேறு உயரம் மற்றும் வளர்ச்சி தன்மை கொண்ட மரங்கள், பயிர்கள், காய்கறிகள், சில சமயம் கால்நடைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வளர்ப்பதே பல அடுக்கு வேளாண் வன அமைப்பு ஆகும். இது இயற்கை காடுகளைப் போல செயல்படும் ஒரு விவசாய முறை. ஏனென்றால் அனைத்து வகையான செடிகள், புதர்கள், மரங்கள் ஒன்றிணைந்து ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் வீட்டு தேவைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக மேலடுக்கு தேங்காய், தென்னை மரமும் மாமரமும், நடு அடுக்கு பல வகைகள் அதாவது வாழை, மிளகு, கீழடுக்கு கிரவுண்ட் கோர்ன் சொல்லக்கூடிய மஞ்சள், இஞ்சி, கீரைகள் மற்றும் பல வகைகள். இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கும் சூரிய ஒளி, நீர், மண், ஊட்டச்சத்து ஆகியவற்றை முழுமையாக அந்த இடத்தில் உள்ள அனைத்து வகையான ரிசோர்ஸ்களையும் நாம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் நிலையான வருமானம், அதாவது சஸ்டைனபிள் இன்கம் சொல்லுவோம். ஒரே பயிரை நம்பாமல் பல பயிர்கள் மூலம் ஆண்டு முழுவதும் வருமானம் கிடைக்கும். மண் வளம் அதிகரிப்பு, மர இலைகள் விழுந்து இயற்கை உரமாக மாறுகின்றன. நீர் சேமிப்பு, மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்குகிறது. இவை தமிழ்நாட்டில் ஏற்ற மாதிரிகள் என்னவென்றால் தென்னை, கொக்கோ இதனுடன் வாழை மரத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் மாமரம், சோளம் இவற்றுடன் பசுந்தீவனத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது. இவற்றில் ஒவ்வொரு மரத்தை பொறுத்து இடைவெளி மாறும். தோட்டமாக வளர்க்கப்பட்டால் 12 அடி என்ற முறையிலும், வரப்போரங்களில் 10 அடிக்கு 10 அடி என்ற முறையிலும் வளர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் பயன்படுத்தப்படும் முறைகள் என்னவென்றால் அதிகமாக மரங்கள் நடுதல், மின்சார சேமிப்பு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இவற்றின் மூலமும் கார்பன் கிரெடிட்டை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை காப்போம்

0: என்பது போல வேளாண் காடுகள் பயிரிட்டு ஒவ்வொரு விவசாயம் மேலும் வளம் பெற நமது தாழ்மையான வேண்டுகோள்.
1: என்ன மருதானியக்கா, வேளாண் காடுகள் பத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு வளமான வாழ்க்கைய கொடுக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் மரம் வளர்க்கணும்னு ரொம்ப அருமையா சொன்னாரு முத்தழகு. இப்ப புரியுது நீ எதுக்கு கடப்பாற கேட்டன்னு. மரம் நடந்தானே போற?
1: பரவாயில்லையே மருதானியக்கா, கண்டுபிடிச்சிட்டீங்களே.
2: நீ மட்டும்தான் மரம் நடுவியா என்ன? நானும் பாரு, என் கிட்ட இருக்கிற இடத்துல மர வகையில நட்டு பசுமையான வேளாண் காடுகளை உருவாக்குறேன்.
1: அக்கா, அது எனக்கும் தானே சந்தோஷம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படிண்ணே?
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நேர்களே, சில நொடிகளில் சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, இதுவரை சியர் ஃபார் பாரத் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 8:30 ஆகாஷ்வாணி. நேர்கள் இப்பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: திரைக்கணத்தில் தொடர்ந்து சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்களில் தூள் திரைப்பட பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர்

0: காந்திமதி சுப்பிரமணியன். நாடகத்தில் பங்கு பெறுவோர்: ராஜியாக எஸ் எஸ் சுந்தரி, ராஜியின் அம்மாவாக என் ஜோதி, ராஜியின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மனோகராக ஞான வடிவேல், தோழி மீனாவாக எஸ் ஆர் கலா மற்றும் மஞ்சுவாக என் இ தமிழ்ச்செல்வி ஆகியோர். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ உயிரின் உறவே நாடகம்.
1: ஏ ராஜி, ஏ பாத்து பாத்து,
2: நீங்களா?
1: நான் தான் பதட்டப்படாத. ஆர் யூ ஓகே?
2: ஒன்றும் இல்லை, சட்டுன்னு உங்கள் குரல் கேட்கவும் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. நான் ஓகே தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க மனோ?
1: நானும் ஓகே தான், நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ எங்கே இந்த பக்கம்?
2: அது ஒரு வாரம் ஆஃபீஸ் ட்ரைனிங் இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு.
1: ஓ சரி, ரொம்ப இழைச்சிட்டே ராஜி, உடம்ப கவனிச்சிக்கிறதே இல்லையோ. அப்புறம் பொண்ணு மஞ்சு எப்படி இருக்கா? சந்தோஷமாக இருக்காளா?
2: நல்லா இருக்கா. நீங்கள் இங்கே எப்படி?
1: நானும் ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கேன். பிரியாவோட வீடு கிரகப்பிரவேசம். பிரியா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல?
2: ஆ, தெரியும். உங்கள் தங்கச்சி லலிதாவோட பொண்ணு.
1: அப்படியே தான் இருக்க ராஜி. நீ சாப்பிட்டியா? அப்பெல்லாம் எதாவது வேணுமா வாங்கிட்டு வரனே?
2: ஆ வேண்டாம் மனோ, வேண்டாம், எல்லாம் இருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க. மஞ்சு சந்தோஷமாக இருக்காளா? நீ சொல்ல மாட்டியா? நீ
2: மஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அஸ்வின் அதான் மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால்
1: நான் அப்படி உன்னை பார்த்துக்கல ராஜி.
2: மனோ, என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
1: சாரி ராஜி, உங்ககிட்ட அதுவும் இப்போ போய் கேட்டிருக்கக்கூடாது. கொஞ்சம் மடத்தனமாக பேசிட்டேன். ஸோ சாரிம்மா, சாரி.
2: மனோ, நீங்கள் ஏன் சாரி கேட்கணும்? அழகாக போயிட்டுருந்த பயணத்தில் பாதியில் வேண்டான்னு இறங்கினவன் நான் தான்.
1: சிக்னல் போட்டாச்சு, ஏறிக்கோ. டேக் கேர் ராஜி.
2: நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க மனோ.

0: என்னங்க? ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இங்க பாருங்க, நம்ம ராஜி வந்திருக்கா.
1: என்னது, ராஜி வந்திருக்காளா?
0: ஆமா.
1: மறுபடியும் ஏன் இங்க வந்தா? இப்ப என்ன அவளுக்கு? மாப்பிள்ள வரலையா?
0: ஆமா, மாப்பிள்ளையா? மாப்பிள்ள அவர் எதுக்கு இங்க வர்றாரு? பாவம், அங்க இருக்கவே பிடிக்கலமான்னு வந்து ஒரே அழுக. எவ்வளவு வசதியான இடம்லாம் வந்தது, ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. என்னமோ உலகத்திலே இல்லாத மாப்பிள்ள மாதிரி இவ தானே அவளை தேடிட்டு போனா. நீங்களும் நல்ல பையனு அவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்த வரைக்கும் அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணியாவது வந்திருக்குமா? ஆசை ஆசையா வளர்த்து அருமை தெரியாத இடத்துல கொடுத்துட்ட.
1: சும்மா இருக்கியா? அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவ மனசுக்கு பிடிச்சவளோட கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க ராஜிய? ராஜி, ராஜி, என்னம்மா என்னது? நீ சின்ன குழந்தை கிடையாது, படிச்ச பொண்ணு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இங்கே ஓடி வந்துடக்கூடாது. போன வாரம் தானம்மா வந்துட்டு போனேன்.
0: ஏன் என்னாச்சு?

0: என்ன பிரச்சனை சொல்லு.
1: இல்லப்பா, ஒரு புடவை வாங்கிட்டு வந்தாரு எனக்காக. எனக்குன்னு தான் சொன்னாரு. அவரோட தங்கச்சி நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டாருப்பா. அவளும் பேசாம வாங்கிக்கிட்டா. அவங்க அம்மாவும் பேசாம இருக்காங்கப்பா.
2: பாத்தீங்களா,
1: அப்போ என்னை விட அவங்க தானே முக்கியம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தானே நீங்க முதலிடம் தரணும் அப்படின்னு கேட்டேன்ப்பா. அதுக்கு ரொம்ப கோபமா பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதனாலதான் நான் வந்துட்டேன்.
0: இருமா இருமா. அதான் அத ராஜி, ரொம்ப தப்புமா? தப்பு. அந்த பொண்ணு ஆசையாக கேட்டதும் நீயே அந்த புடவை கொடுத்துருக்கணும்மா. ஒரே பொண்ணா செல்லமா வளர்ந்துட்ட, புடவை தானம்மா. அப்புறம் அதே மாதிரி உனக்கு எடுத்துடலாம்னு மாப்பிள்ள நினைச்சிருப்பாரு.
2: ஆமா ஆமா, அப்படியெல்லாம் உடனே இன்னொரு புடவைலாம் எடுக்கிறதுக்கு வசதியெல்லாம் அங்கே கிடையாது தெரியுமா. இதை பாருங்க, வீட்டுக்கு லோனு, வண்டிக்கு லோன் கட்டணும், இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை அங்கே இருக்கு.
0: இங்க பாருமா ராஜி, தங்கச்சி ஆசையா கேட்டா எந்த அண்ணனா இருந்தாலும் இதைத்தாம செஞ்சிருப்பாங்க. வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு இதெல்லாம் கோவப்பட்டா என்னமா இருக்கு? ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ராஜி இதெல்லாம். இதை வச்சு மாப்பிள்ளைய அவர் கூட உன் வாழ்க்கையை இடப்படாதம்மா. அந்த அளவு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே ஊர்னாலும் இப்படி ஓடி ஓடி வரக்கூடாதுமா. நீ இப்ப ரெஸ்ட் எடு, நானே மாப்பிள்ளை விட்டு கூட்டு போறேன்.
3: மனோகர், ராஜி என்கிட்ட பேசுனா நிறைய விஷயங்கள்ல இன்னும் குழந்தை மாதிரி தான் பிடிவாதம் பிடிக்கிறா. அதுவும் உங்க அன்பு, அதை யாருக்கும் பங்கு போட அவ தயாராகவே இல்லை. நான் லவ் பண்ண மனோவா இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றா.
4: சரிதாமேனா, ஆனா காதலும் கல்யாணம் ஆகி நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் வேற வேற அப்படிங்கிற புரிதல் அவளுக்கு இல்லை பார்த்தீங்களா. எடுத்து சொன்னா கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லை, பாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறவள நான் என்ன பண்ணுறது? இப்போ பாருங்கள், குழந்தை வரப்போகுது, வேலையை விட்டுட்டு எங்கள் அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு அங்கே தான் இருக்கிறா. அவள் கூட பேசக்கூட முடியல. சாரி மீனா, நீங்கள் ராஜிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் லலிதாவும் அவளை எதுவுமே சொல்கிறதில்ல, வேலை கூட செய்ய விடுறதில்ல. ஆனால் இவ அவங்க கிட்ட பேசுறதே இல்லை, எப்பவும் அவன் ரூம்குள்ளே தான் இருக்கிறா. மாறிடுவா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம்.
3: நிச்சயமா உங்க அன்பு அவளை மாத்திரும். எங்கிட்டையும் சொன்னா அவங்க நல்லவங்க தான், எனக்கு தான் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அவளோட உலகத்துல இன்னும் அவளும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. இப்பதான் இன்னும் ஒரு ஆளும் புது வரவா வரப்போகுதே, குழந்தை வந்ததும் எல்லாம் சரியாயிரும் மனோகர்.
4: நானும் அந்த நம்பிக்கையோட தான் போறேன்.
0: குழந்தைக்கு ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, இன்னும் ரெண்டு பேரையும் கொண்டு விடலைன்னா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனில் பேசினாலும் இப்பெல்லாம் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. ராஜி, நீ சரின்னா நாளைக்கே உன்னையும் குழந்தையும் மாப்பிள்ளை வீட்டில் விட்டு வந்துடுறேன்.
2: ஏங்க, அவன் எப்படிங்க சரின்னு சொல்லுவா? முதல்ல தனி வீட்டை பாருங்க, அப்புறம் அனுப்புறோன்னு நான் தான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேனே.
0: என்னது
2: அம்மா?
0: ஏய், என்ன சொல்ற?
2: சொன்னது தான் சொல்றேன்.
0: இங்க பாரு.
2: என்ன?
0: அவர்கிட்ட இப்படியே சொன்னியா? நீ
2: அப்படியே தான் சொன்னேன்.
0: ஸோ என்ன நினைப்பாரு?
2: என்னத்த நினைக்கிறாரு?
0: தப்பா நினைக்க மாட்டாரா?
2: அடாடாடா,
0: இப்படியே நீ பேசிட்டு.
2: ஆமா, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க.
0: ராஜி, நீயும் தனியாக போகணும்னு சொன்னியா? இப்போ அவர் தங்கச்சியும் கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அம்மா மட்டும் தானே, அவங்களை விட்டுட்டு அவர் எப்படிமா வருவார்?
2: சொல்றது
0: பாவம் இல்லையா?
2: அடாடாடா,
0: நீ பேசாம இருக்கியா?
2: நீங்க பேசாம இருங்க, பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாரு.
0: கொஞ்ச நேரம் வாய மூடு, நீ சொல்லு ராஜி.
1: அது இல்லப்பா, என் வீடுனா அதுல நான், அவரு, என் குழந்தைன்னு மட்டும்தான்ப்பா இருக்கணும். அதுக்கு தான்

0: ஆசைப்படுறேன்.
1: அப்படி சொல்லி என் தங்கம்,
0: அவங்க அம்மாவை அவர் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கட்டும்ப்பா.
1: அதானே?
2: ஸோ என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? நிம்மதி இல்லாமல் போச்சு போங்க ராஜி.
1: ஆமாம்,
2: நீ உலகம் புரியாமல் பேசுகிற. இது மாதிரிலாம் பொறுப்பான பையன் நாங்கள் பார்த்துருந்தா கூட கிடச்சிருக்காதுமா. அம்மாவை விட்டுட்டு வான்னு சொன்னால் உடனே உன் பின்னால் வர்றவர் கிடையாதுமா மாப்பிள்ள.
1: அப்புறம் எது கல்யாணம் பண்ணாரு?
2: நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ராஜி. உன் மேலே அவ்வளவு அன்பாக இருக்காரு உன் மாப்பிள. அவரோட வீட்டில் கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்.
1: அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் என் பொண்ணு.
2: அமைதியாக இருன்றன்ல, பேசிட்டே கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பமும் இனி உன்னோடது தான். இந்த பாரு ராஜி, நான் சொல்கிறேன் கேளு. இது உன்னோட வாழ்க்கை, நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். காலை முழுக்க உன்னோட வரப்போகிறது உன்னோட வீட்டுக்காரர் தான். அவர் மனசை காயப்படுத்தாதம்மா. ஒரு தடவை கை நழுவி போச்சுன்னா அவ்வளோதான் வாழ்க்கை, பிடிக்கவே முடியாது, பறந்து போயிடும்.
1: எப்படியோ போங்க.
2: ஏய் இங்கே பாரு, இது அவள் வாழ்க்கை. அவள் என்ன செய்யணும் எப்படி பேசணும்னு நீ முடிவெடுக்காத. நீ கொடுக்குற இடம் தான் அவள் இப்படி யோசிக்கிறான். ராணி மாதிரி இருக்கணும்னா ராஜாவும் கூட இருக்கணும்ல, அப்போத்தாம அது மதிப்பு. மாப்பிள்ளை வந்தால் அவள் பேசட்டும். ஃபோனையும் நீயே வச்சிருக்கன்னு மீனாவும் மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்க.
1: நான் அப்படி தாங்க பண்ணுவேன்.
2: பார்ப்போம். ஆமாம் ராஜி, நீ உடனே மாப்பிள்ளை கிட்டே பேசு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
3: மனோகர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. காத்துல கட்டின கோட்டை மாதிரி இப்படி உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இவ்வளவு சீக்கிரமா கலைஞ்சு போனதை நம்பவே முடியல. ராசிய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே பிடிக்காம இப்படி ஒரு முடிவு, பிரியணும்னு, அதுவும் அவசரமா. உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைங்களே மனோகர். ராஜி ரொம்ப பாவம்.
4: மீனா, நான் பேசாம இருப்பனா? நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். ஆனா எங்க அம்மா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு எவ்வளவோ சொன்னேனடா. கடைசியில் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சம்மதித்தேன். இப்போ உன் சந்தோஷமும் போச்சு, வீட்டில் நிம்மதியும் இல்லை, அப்புறம் எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ராஜி அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்புறவ, என்னையே நம்பலை. எல்லாமே கனவு மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா யாராக இருந்தாலும் என் பொண்ணை தங்கமாக தாங்குவாங்க, உங்கள் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு வேற சொன்னது எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு நடுவில் எங்கள் வாழ்க்கை எப்படி முறிஞ்சு போனது தான் என்னால் தாங்க முடியல. ராஜி நல்ல பொண்ணு, அவள் அம்மா சொன்னது மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை அவளுக்கு அமையட்டும்.
3: என்ன மனோகர் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க?
4: மஞ்சுவோட அவ நல்லா இருக்கணும்.
3: ராஜி உங்களை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டான்னு உங்களுக்கு கூட புரியல?
4: நீ சொல்றது உண்மைதான் மீனா. நான் தான் இப்போ குற்றவாளி மாதிரி நிற்கிறேன். எப்பவும் எனக்கு இந்த நினைவுகள், இது எனக்கு ஆயுள் தொண்டன மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். மீனா, ராஜியை நீங்க தான் பார்த்துக்கணும். அப்பப்போ அவளை பத்தி, மஞ்சுவை பத்தி எனக்கு நீங்க தான் சொல்லணும் ப்ளீஸ். இதை இதை மட்டும் எனக்காக நீங்கள் செய்யணும் மீனா, செய்வீங்களா?
1: மீனா வாமா. நல்லா இருக்கியாம்மா?
3: நல்லா இருக்கேம்மா.
1: மீனா என் செல்ல பொண்ணு எப்படி ஆளே அடையாளம் தெரியாம ஒரு குழஞ்சி போய் நிற்கிறா பத்தியா? எல்லாம் அந்த ஆளால் வந்தது தான். அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு கூட நினச்சி பார்க்காம இப்படி உடனே டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க பத்தியாம்மா. இவ நல்ல வேலை பார்க்குறா, நல்ல வசதி இருக்குது. இவ காசில் தான் தங்கச்சியோட கல்யாணம், வீட்டு செலவெல்லாம் பார்த்துலான்னு தான் அவனோட பிளானே. மீனா உன் ஃப்ரெண்டு எப்படி ஏமாந்துட்டா பத்தியா?
2: இங்க பாரு, லலிதாவோட கல்யாணத்துக்கு பணம் ஏது வேணுமான்னு நானே மாப்பிள்ளை

0: கேட்டப்ப கூட அவர் வேணாம் மாமா, ஏற்கனவே எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன்னு பெருந்தன்மையா
1: சொன்னாரு.
0: ராஜி காச அவர் ஏன் தொட போறாரு? ஏமா ராஜி, உனக்கு தெரியாதா?
1: இல்லப்பா, நிஜமாவே எனக்கு தெரியாது. வீட்டில் ஆஃபீஸில் பண விஷயம் எதுவுமே என்கிட்ட அவர் பேசினதே இல்லைப்பா.
0: அதாம்மா, அவர் ஒரு ஜென்டில்மேன்மா.
2: ஆமாம் ஆமாம்,
0: விட்டுட்டோம்.
2: ஜென்டில்மேனா? ஜென்டில்மேன் நம்பி வந்தவளை ஒரு குழந்தையோட இப்படி விட்டுட்டு அவசர அவசரமாக டைவர்ஸ் கேட்டார். அவன் மேலே அவ்வளவு அன்புன்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய், நடிப்பு.
1: அம்மா அம்மா போதும், கொஞ்சம் நிறுத்துமா. அவரே இல்லைன்னு ஆனப்புறம் இதெல்லாம் எதுக்கு பேசணும்? மீனா, நான் திரும்பவும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், அதை பத்தி பேசணும். வா ரூமுக்கு போலாம்.
3: ராஜி, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். வீட்லயே இருந்தா இன்னும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப. நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஆனதை நினைச்சா அப்பா முடியல என்னால.
1: நீ என்ன செய்வ மீனா? எல்லாம் ஏன் தப்புதான். லலிதாக்கு கல்யாண பேச்சு வந்ததும் அம்மா பேச்ச கேட்டு என் நகையெல்லாம் எங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சேனே, அன்னைக்கே ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு. அம்மா வீடு தான் உலகம்னு நான் எடுத்த முட்டாள்தனமான முடிவு, அவரோட பேசாமலேயே இருந்ததுன்னு என்னோட தப்பெல்லாம் அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ரொம்ப பெருசு மீனா. குழந்தைக்கு சொல்றது போல அவர் வீட்டு நிலைமையெல்லாம் முதல்லையே என்கிட்ட சொன்னாரு தான். ஆனால் எனக்கு தான் புரியலை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் தெரியலை. அம்மா சொன்னதையே கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போனாதான் அவர் கூட போகணும்னு அதையே இருக்க பிடிச்சுக்கிட்டு இருந்ததில் அவரும் என் வாழ்க்கையும் என்னை விட்டு ரொம்ப தூரமாக போனது எனக்கே

0: நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பொண்ணு மஞ்சு மட்டும் போதும். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் இப்போ எனக்கு வேணும். நான் வேலைக்கு வர்றேன் மீனா, நீ கூட இருக்கிற அப்படின்ற தைரியத்துல.
1: அழாத ராஜி, எப்பவும் நான் உன் கூட தான் ராஜி, தைரியமா இரு.
2: மாப்பிள்ள இப்படி உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கவே இல்லை. எத்தனை அருமையான பையன் வேண்டாம்னு தூக்கி போட்டவங்க முன்னால அவனும் ஒரு குடும்பமா வாழ்ந்து காட்ட வேணாமான்னு ஒரு கோபத்துல அவங்க அம்மா அவரை மிரட்டி சொந்தக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு மீனா சொல்லுச்சு. சரி சரி, நீ அழுது என்ன பண்றது?
0: ஆமாங்க, ஆமா, நீங்க சொல்லவே வேண்டாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. அவன் இப்படி குழந்தையோட தனியா நிக்கிறதுக்கு காரணமே நான் தாங்க, நான் தான். நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா முத்தி கட்டு போய் அவளுக்கு நல்லது எடுத்து சொல்லாம என்ன நடந்தாலும் அதெல்லாம் அவ சமாளிக்கணும்னு சொல்லாம இங்கேயே வச்சுக்கிட்டது, அது என்னோட தப்பு தாங்க, என்னோட தப்பு
2: தான்.
0: நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, எல்லா தப்பும் என்னோட தாங்க, என்னோட தான். அவரையும் ராஜுகிட்ட பேச விடாம பண்ணிட்டேன். இப்போ அவ வாழ்க்கைய போச்சு, அவ வாழ்க்கை என்னால போச்சுங்க, என்னால போச்சு.
2: சரி சரி, அழாத, விடு விடு, இப்ப அழுது என்ன பண்றது? முதல்ல ராஜி வேலைக்கு போகட்டும், மஞ்சுவுக்கும் ராஜிக்கும் இனி நாம தான் எல்லாம். ரொம்ப சங்கடமா இருக்கு.
0: கடவுளே,
2: மனசு உடம்பு நமக்கு நல்லா இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் நாம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்க முடியும். நீ முதல் கண்ணை தொட அழாத.
0: என் பொண்ணோட வாழ்க்கை என்னாலே வீணா போச்சு, இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்?
3: மீனா, இன்னைக்கும் இந்த மஞ்சு மாப்பிள்ள அஸ்வின் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாசத்துல இது மூணாவது தடவை இவ இப்படி இங்க வர்றது. அவ சொல்ற காரணம் எல்லாம் கேட்டா அடிக்கலாம் போல அத்தனை கோவம் வருது எனக்கு. ஒண்ணும் இல்ல, அவ சொன்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வேற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரான். ஒரு சின்ன மேட்டர், எதுக்கு இவ்வளோ கோவம்? எங்க என்ன மாதிரியே அவ வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சு போயிருமோன்னு தினம் தினம் போராடிட்டு இருக்கேன் மீனா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மீனா.
1: நீ அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாவே இரு ராஜி, ரொம்பவும் கொஞ்சாத, அன்பா கூட எதுவும் பேசிராத, இப்படி அடிக்கடி வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுமா.
3: நான் செஞ்ச அதே தப்ப அவளும் பண்ணும்போது எப்படி மீனா நான் சொல்லாம இருப்பேன்? அப்பா என்கிட்ட அன்பா சொன்னதையே நான் அவளுக்கு கடுமையா தான் சொல்றேன், அப்படியும் நோ யூஸ். வர வர மஞ்சுவோடைய போக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
1: ஐயோ, நீ ரொம்ப தேவையில்லாம பயப்படாத ராஜி. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், இவளை பத்தியும் அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அப்படி எதுவுமே நடக்காது, அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், கவலைப்படாத ராஜி. நீ நல்லபடியா ட்ரைனிங் முடிச்சிட்டு வா, ரெண்டு பேருமே மஞ்சு கிட்ட இத பத்தி பேசலாம்.
0: எங்க திண்டுக்கல் வந்துருச்சா? ஆ, திண்டுக்கல்ல தான் ட்ரெயின் இப்ப நின்னுட்டு இருக்கு. அப்படியா? அப்ப நான் இறங்கணுமே.
1: என்ன ராஜி, ஆபீஸுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உன் முகமே சரியில்லை. மஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா?
3: இல்ல மீனா, நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல மனோவை பார்த்தேன், அதான் மனசே சரியில்லை.
1: ஓ,

0: அவர் எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சே.
1: எங்க பிரிவுக்கு வெள்ளி விழாவே வந்துடுச்சு. 25 வருஷம் ஆழமா நிரப்ப முடியாத பள்ளம் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவோ வந்தாச்சு. அவரு நல்லா தான் இருக்காரு. மனோ மஞ்சுவை பத்தி கேட்டாரு மீனா. மஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவர்கிட்ட நான் பொய் சொன்னேன் மீனா. என்ன மாதிரியே அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வர்றாருன்னு எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட அங்க வர்றேன்னு தான் சொல்லியிருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்காளோ.
0: ஏ இரு இரு, ஃபோன் சவுண்டு வருது. அவதான் மஞ்சுதான், நீ எடுக்காத, விட்டுரு. எப்படியும் உடனே எனக்கு கூப்பிடுவா, நான் பேசுறேன். நான் சொல்லல பாரு, மஞ்சு இப்ப எனக்கு போன் அடிச்சிட்டா. இரு நான் பேசுறேன். ஹலோ மஞ்சு.
2: ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
2: அம்மாக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
0: அம்மா இன்னைக்கு வேற பிரான்ச்சுக்கு டெபுடேஷன்ல போயிட்டாங்கம்மா. அங்க டவர்லாம் கிடைக்காது. எதுவும் சொல்லணுமா?
2: இல்ல அப்படிலாம் இல்ல, சும்மா பேசலாம் தான் கால் பண்ணேன்.
0: ஆர் யூ ஓகே?
2: ஆ ஓகே ஆண்டி.
0: சரி வச்சிடறேம்மா இப்போ.
2: ஓகே ஆண்டி, பை.
1: மீனா, ஃபோன்ல மஞ்சு என்ன சொன்னா?
0: உன்கிட்ட பேசணும்னு சொல்றா, எப்பவும் போல தான் பேசுறா. ராஜி, ஆபீஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போவோம். இப்படியே அவ இஷ்டத்துக்கு விடக்கூடாது, பேசுவோம். இப்போ வேலையை பார்ப்போம், சரியா?

0: ஓகே மீனா, மனோவை பார்த்தது, மஞ்சு நடந்துக்கிறது எல்லாம் சேர்ந்து கலங்கி போயிட்டேன். மஞ்சு எப்போ வேணாலும் வருவா, அவ வீம்பும் பிடிவாதமும் எனக்கு தெரியும். எப்பவும் இவ மேலதான் தப்பு இருக்கும். அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், காரை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு இங்க ஓடி வந்துடுறா. அந்த ராஜி மாதிரியே தான் இந்த மஞ்சுவும் இருக்கா. எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தான் தெரியல.
1: அமைதியா இரு ராஜி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. இப்படி ரூம்ல உட்காந்துக்கலாம், மஞ்சு வந்தா கார் சத்தம் கேக்கும்ல, வந்துடலாம்.
0: அஸ்வினை கூட்டிட்டு வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மஞ்சு சொன்னப்போ உடனே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் மீனா. ஆனா இவ நான் அங்க இருக்கும் போதே போன் பண்ணா தெரியுமா, எப்ப வருவேன்னு வேற கேக்குறா. நான் உடனே அஸ்வின் கிட்ட பேசினேன். அதுக்கு அஸ்வின் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க கவலையே படாதீங்க ஆன்டி, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு அவளை நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். இது சும்மா எப்பவும் போல செல்ல சண்டை தான் அப்படின்னு அஸ்வின் தெளிவா சொல்றாரு மீனா. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பேசாம இருங்க, ரெண்டு நாள் பாருங்க, அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி நைஸா இங்க பேக் பண்ணிடுங்க, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு. டேக் கேர் ஆன்டி, கவலைப்படாதீங்க, எப்பவுமே அவ தான் எனக்கு. ஐ லவ் ஹர் எ லாட்னு சொன்னாரு மீனா. அம்மாவையும் அவளையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அது நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு தெளிவா பேசுறாரு தெரியுமா அஸ்வின்.
1: ஏய் இரு இரு, கார் சத்தம் கேக்குது, மஞ்சுவோட காரா இருக்குமோ, வா வா பார்க்கலாம். என்ன, கார் திரும்ப போகுது? ஆமா, மஞ்சுவோட கார் தான். ஏன் திரும்ப போகுது? வராமலே போறா பாரு. ஏய் இங்க பாரு, ஏதோ லெட்டர் இருக்குது.
0: லெட்டரா? படி மீனா.
2: மை டியர் அம்மா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே நான் வந்துட்டேன். ரெண்டு பேரும் வாச கதவை திறந்துட்டு வந்தது கூட தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா கவலைப்படாத, என் வாழ்க்கை உன்னோடது போல ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு திரும்ப அதே புள்ளியில முடியிற வட்டமா அதே இடத்துக்கு வராது. அது ஒரு அழகான முடியாத தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும். நானும் அஸ்வினும் அதுல ஜாலியா கை கோர்த்து நடந்துட்டே இருப்போம். ஹாப்பியா இருங்க. இப்போ நான் போறேன். ஐ லவ் மஞ்சுன்னு மாமியார்கிட்டயே சொன்ன அஸ்வின நான் எவ்வளோ லவ் பண்றேன்னு அவருக்கு

0: சொல்ல போறேன். அப்புறமா அவரோட அதான் உன் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். முதல்ல கதவை போட்டுங்க. வரேன் மீனு ஆண்டி. இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. வரட்டா, டாடா.
1: பாத்தியா ராஜி, எப்படி மனசறிஞ்சு எழுதியிருக்கா பாரு. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்
2: மீனா? இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என் மஞ்சுவோட வாழ்க்கை என்ன மாதிரி பாதியில நின்று போகாது. அவளே சொல்லிட்டா எனக்கு இது போதும், இது போதும் மீனா.
1: ஏய் ஏய், ஏன் அழற?
2: பரவாயில்ல மீனா, இது ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளைக்கு அப்புறம்
3: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ராஜியாக எஸ் எஸ் சுந்தரி, ராஜியின் அம்மாவாக என் ஜோதி, ராஜியின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மனோகராக ஞான வடிவேல், தோழி மீனாவாக எஸ் ஆர் கலா மற்றும் மஞ்சுவாக என் இ தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி குரலில் ஜானி திரைப்பட பாடல்.

நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம் நந்த நந்தம்.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நானம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை.

சிகரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.1°C, இயல்புக்கு 3.7°C அதிகம். குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 1.3°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 67%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.5°C, இயல்புக்கு 3.9°C அதிகம். குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 1.7°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 67%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும் குறைந்த அளவு 26-27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் பொது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம், மாறும் சூழலும் உணவு பழக்கமும் கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, பி வரமூர்த்தி அவர்களின் நகஸ்வர இசை. வேலூர் SMS தரணிக்குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை முதற்பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 12:10 சங்கீத சாரல், பி அக்ஷயஹரணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை. கதையரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள். அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. பிற்பகல் 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்து செய்பாடல் பயிற்சி, நேபாளி மொழி பாடல், இயற்றியவர் ருத்ரா பௌத்தியால். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா.

7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், மரம் நமக்கு வரம், உழவர் அனுபவம், சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல் நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, சிக்கல் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி சிறீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.